0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:00.

0: இந்த நாள் இனிய நாளாக அமைய நம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். பக்தி பாடல்கள் வாயிலாக நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் முதலில் வேழமுகத்து விநாயகனே, கண்ணனுக்கு முன் பிறந்த கணபதியே, உனை தொழ வினையகலும் வாழ்வு மிகுத்து வரும் என பாடுகிறார் TL மகாராஜன். பாடலுக்கு இசை சோமு.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூலோக வைகுண்டம் திருமாலின் 108 திவ்ய தேச தலங்களில் முதன்மை தலம் என போற்றப்படுவது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். அந்த ரங்கநாதரின் சேவைக்கான உயர் ஞானம் நம்மை வந்து அடையும் என பாடுகிறார்கள் பிரியா சகோதரிகள்.

நிலையத்தில் நேரம் 6:11. இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசைப்பா மாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமாயணத்தில் இணையற்ற இடத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் உடல் அறிவு வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒன்றாய் அமைய பெற்றவர். அவரை சரணடைந்தால் அஞ்சேல் என அபயஹஸ்தத்துடன் வரங்களை வாரி அருள்வார் என பாடியுள்ளார் பிரபாகர்.

0: அருள்மணி மாலை. சைவ சமயத்தின் மூல மந்திரம் நமசிவாய எனும் திருவைந்தெழுத்து. இதை பஞ்சாட்சர மந்திரம் எனவும் அழைப்பதுண்டு. இந்த பஞ்சாட்சரமானது ஸ்தூல பஞ்சாட்சரம் எனவும் சூட்சும பஞ்சாட்சரம் எனவும் இருவகைப்படுகிறது. நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் எனவும் சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம் எனவும் அறியப்படுகிறது.
1: நமசிவாய.

டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்த சுஜாதா பாடிய பாடல் இது. பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல். இசை பாலா.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் ஆர் விஜயா பாடிய பாடல் இது.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரிச்சர்ட் விஜய் இசையில் ஜிக்கி பாடிய பாடல் இது.

நம்முடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்முடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு பார்த்துலாம். பால ஜெயச்சந்தர் த டே ஸ்டார்ட்ஸ் வித் அருள்மணி மாலை ஃபார்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து இனிய காலை வணக்கம், இறை அருள் போற்றும், பக்தி பாமாலைகள் வழங்குகிற அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் அவங்க கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து, அண்டு நல்ல பெருமாள் சோமசுந்தர பிரபு பச்சனை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சரவணன் ராமலிங்கம், பர்வதவர்த்தினி, தாமுலேரி முத்து மெக்கானிக்ஸ் சரவணன் அவங்க, அண்ட் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சி வந்து அருமையாக இருக்க பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கருணாநிதி வீரவண்ணல்லூர், அப்பர்ணா நகர் மூர்த்தி, சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் வந்து இந்த நல்நாளில் வளம்புரிநாதன் பாடலும் பூலோக வைகுண்டம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த பாடலாம் ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலப்பீடு தயாலன் அவங்க, அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லிக்கோழி கனகராஜ் ஜெயக்குடி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மயிலாப்பூர் பட்டாபி அவங்க, அண்ட் ஹேமலதா, அன்பு ராணி, புண்ணியமன்மீடு வன்னி கணேசன், மேலும் மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் ரோசையா, பிரபாகரன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இறையொருள் போற்றும், பக்தி பாடல்கள் வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் மந்திரமூர்த்தி, ஸ்ரீ தேவி கருமாரி அன்னையே பாடல் கேட்டபோது திருவேற்காட்டில் பிரவேசித்த மகிமை கிட்டியது, கணபதி உலாவரும் நன்னாளே தங்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவங்களும் வந்து தினமும் அதிகாலையில் 2 மணி நேரம் மந்திப்பொழுதில் அரை மணி நேரம்

0: பாடல்கள் ஒளிபரப்பு செய்கிறீர்கள். இதோட வந்து திருத்தலம் அதன் வரலாறு இதெல்லாம் கூட வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம் மனம் நெகிழ பக்தி மனம் கமழ ஒளித்தது.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திபுத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஜாசிகோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், HS பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதி

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும் எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கைவாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

10/9/2026 வியாழக்கிழமை. நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் உலக தற்கொலை தடுப்பு தினம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு ஜிகே க்வெஸ்சன் இருக்கு, இதற்கான பதில நீங்க நம்ம பேஸ்புக் பேஜிலையும் பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950-60 ஆண்டுகளில் வந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 1970 மற்றும் 1980களில் வளம் வந்த பாடல்கள் இடம்பெறும். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரத்தின் பல்சஸ், இதை பற்றிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6:00 முதல் 6:30 வரை பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:00 நீ கூறினால், 9:00 முதல் 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள்.

இடம்பெறும் 11 மணிக்கு மனசு மயங்கும். நள்ளிரவு 12 மணிக்கு காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவு, நாளை அதிகாலை 4 மணிக்கு திரையிசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்கலம், நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், நீ முயற்சி செய்தால். இந்த அருமையான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லி வலம் வரும் பாடல்.
5: ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ டாக்டர் அம்மா வந்து கொண்டிருப்பதால் அவர்களை வரவேற்குமாறு ஊர் மக்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.

நாடு இந்த திரைப்படத்திற்காக ஆண்டனி தாசன் பாடிய பாடல் கேட்டோம். விவேகா எழுதின பாடல், இசை சி சத்யா. ஸோ ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிச்சாச்சு இல்லையா? நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியோட ஸ்பெஷலே நல்ல நல்ல பாடல்கள், சூப்பரான தகவல்கள் எல்லாமே தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோக்கன் விண்டோ தியரி, இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அட, இது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றின விஷயங்களை நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். புரோக்கன் விண்டோ தியரியா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? தொடர்ந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேளுங்க, அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்று செப்டம்பர் 10 ஸோ வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக தற்கொலை தடுப்பு தினம். இதை பற்றின தகவல்களை நமக்காக தர்றாங்க ஆர்ஜே இன்பா.

இன்று செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினம். தற்கொலை தடுப்பு தினம் என்பது தற்கொலை செய்கிறவர்களை செய்யப்போகிற நேரத்தில் சரியாக சினிமா மாதிரி உள்ள நுழைஞ்சு காப்பாற்றுவது என்பது அல்ல. மன ரீதியாக அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்பதை முன்பே கண்டறிந்து மன அழுத்தத்தை, அந்த முடிவை அந்த மூளையிலிருந்து தடுப்பதற்கு ஒரு மனிதன் சக மனிதனின் உயிரை, மனதை காப்பாற்ற எடுத்துக்கொள்கிற முயற்சி, அதுதான் உண்மையான உலக தற்கொலை தடுப்பு தினம். தற்கொலை என்பது ஒரு மனிதன் தான் இறக்க விரும்புகிறான் என்பதை காட்டிலும் தான் எதிர்கொள்ளும் வலியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அவசரமான உணர்வின் வெளிப்பாடாகவே பல நேரங்களில் இருக்கலாம். நம்ம சுற்றி ஒருவர் அமைதியாக இருக்கலாம், சிரிக்காமல் இருக்கலாம், எல்லாம் சரிதான் என்று சொல்லலாம். ஆனால் அவருக்குள் மிகப்பெரிய போராட்டம் இருக்கலாம், மனசுக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். அவர்களிடம் அறிவுரை சொல்வதற்கு முன் அவர்களை கேட்போம், அவர்களை மனந்திறந்து பேச வைப்போம். நாம் அவர்களை பற்றி தீர்ப்பு வழங்குவதற்கு முன் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கிற முயற்சியில் நடக்கிற தோல்விதான் அந்த உறவில், ஏன் மனிதத்திலே நடக்கிற முறிவுகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஜட்ஜ் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கலாம். தீர்ப்பு வழங்க வேண்டாம், தீர்வு தரலாம். நான் இருக்கிறேன், நீ தனியா இல்லைங்கிற ஒரு வார்த்தை போதும் ஒரு உயிரை தாராளமா காப்பாத்து. பிரச்சனைகள் ஒன்றும் நிரந்தரமானவை இல்லை. ஒரு கடினமான தருணத்திற்காக ஒரு நிரந்தரமான முடிவை எடுக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால், எந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் நிரந்தரமே அல்ல. அந்த கடினமான தருணம் நிரந்தரம் என்று நீங்கள் நம்பி இருப்பதால் அந்த கடினமான தருணத்தை கடந்து வர நீங்கள் நிரந்தரமான ஒரு கடினமான முடிவை எடுக்கிறீர்கள். அதுதான் தற்கொலை. அதை செய்யக்கூடாது. உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கோ தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் உடனடியாக பேசணுங்க. எனக்கு அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற காரணம் கூட நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. நான் வந்து எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு வந்து தொடர்ந்து தோல்விதான் அப்படின்னு பல பேர் வந்து இந்த தற்கொலைக்கான காரணங்களை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்லுங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா, கரைகளை எட்டி தொடும் வரை அலைகளின் முயற்சி நிற்பதில்லை, வலைக்குள் தோற்பது மீன்கள்தான், தண்ணீர் என்றொரு சரிதம் இல்லை. நீங்க நான் எல்லாருமே தண்ணீர் மாதிரி இருப்போம், வலைக்குள்ள எந்த தண்ணீரும் சிக்குவதில்லை.

நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நலிவு போகுது இல்லை தண்ணி. இந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில எந்த விதமான தோல்வி கடினமான தருணம் வந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருப்போம். உயிர் இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையை பகிர்வோம், உயிர்களை காப்போம்.

0: மக்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈசி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தடை அதை உடை. இந்த திரைப்படத்தில இருந்து தான் பாடல் கேட்டு ரசிச்சோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ற்கான ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் மூன்று ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது.

தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு, சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2 சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸபையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது.

0: நிலையத்தில் நேரம் 7:25. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்போம் இல்லையா. ஸோ அந்த க்வெஸ்சனை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை, இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் பண்ணலாம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: நிகழ்ச்சியில அடுத்து நாம கேட்க போற பாடல், இது DC இந்த திரைப்படத்துல இருந்து ராஹா ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்ற பாடல் தான் கேட்க போறோம். கேட்கலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஸோ இன்னைக்கு நாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் புரோக்கன் விண்டோ தியரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் இருக்குது, அதில் ஒரு ஜன்னலில் கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு. அது சரி பண்ணாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிற மற்ற கண்ணாடியும் உடைக்கப்படும், பின் அது ஒரு தவறான இடமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, ரோட்டில் போகிற ஒருத்தர் அந்த உடஞ்ச கண்ணாடி வந்து சரி செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறத ரொம்ப நாள் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு கல் எடுத்து அடுத்த ஜன்னலோட கண்ணாடியும் உடைப்பாராம். யார் கேட்க போகிறா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். அதே மாதிரி அந்த வழியாக போகிறவங்களும் அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்களாம். ஒரு சிலர் வந்து அந்த பில்டிங்கில் வந்து கிறுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து அந்த பாத்ரூம் போகாமல் அந்த இடத்துல போயிட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடமே வந்து ஒரு தவறான இடமா வந்து மாறிடும் அப்படிங்கிறது தான் புரோக்கன் விண்டோ தியரி அப்படிங்கிறது. சார், அதையம் இங்கே எங்ககிட்ட வந்து சொல்ற அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது புரியுது. ஏன்னா இதை நம்ம செயல்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஒரு ரூமில், இப்போ நம்ம வீட்லேயேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூமில் ஒரு குப்பை இல்லைன்னா ஒட்டடை இல்லைன்னா நம்ம வந்து துவைச்ச துணி அது ஒன்று ரெண்டு அப்படியே ஒரு ஒரு மூலையில் இருந்தது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அதை உடனே நம்ம அதை வந்து மடித்து வச்சிடணும், இல்லை அந்த குப்பையை க்ளீன் பண்ணிடணும். சப்போஸ் அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா, கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் அது என்ன ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த துணிகள் சேர ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா அந்த குப்பைகள் வந்து சேர ஆரம்பிச்சிடுமா. இது என்ன ஆகும், கொஞ்ச நாள்லயே நம்மளே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம், நம்ம வீடு இப்படி தான் குப்பையாக தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நாமளே நம்மளை வந்து நினைக்க ஆரம்பிச்சிடுவோமா. இதே மாதிரி தான் இந்த புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு தவறான செயல்கள் எல்லாம் கூட ஆரம்பத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும், ஆனால் கடைசியில் அதுக்கே நம்ம அடிக்ட் ஆகி வாழ்க்கையே தொலைக்கிற அளவுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் இந்த புரோக்கன் விண்டோ தியரி வந்து நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, வேறு என்னென்ன சொல்லுது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ஒரு க்வெஸ்சன் ஒன்றும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த க்வெஸ்சனுக்கான பதில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதயம் முரளி. இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். தீரஜ் அவங்க வந்து பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை தமன் எஸ்.

1990s 1990s நியூயார்க்கில் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததாம். அப்போது புதுசாக ஒரு மேயர் வந்திருக்காரு, அவர் பேர் வந்து ரூடி ஜுலானி அப்படிங்கிறது. அவர் வந்த உடனே மக்கள் எல்லாருமே நம்பினாங்க இவர் வந்து கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிச்சிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற அந்த சப்வேலாம் மெயின்டைன் பண்ணாமல் ஒரே அழுக்காக இருந்ததாம். ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாராம். அதே மாதிரி இந்த ட்ரெயின், பஸ்ஸு, பொது இடங்கள் இந்த இடத்துலலாம் இந்த கிராஃபிட்டி பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வச்சு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்ததாம். அதையெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு புதுசாக வந்து மாற்றினாங்களாம். இந்த மாதிரி நியூயார்க் ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் தான் நடந்துட்டு இருந்ததாம். ஸோ மக்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் என்ன கிரிமினல்ஸை பிடிப்பாருன்னு பார்த்தா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயம் ஒரு சில வருஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட

0: 86% கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைஞ்சுதான். அதாவது மனுஷனுடைய அந்த நேச்சர் எப்படி தெரியுங்களா, ஒரு இடத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை, அழுக்காக இருந்தது, அங்கே இன்சார்ஜ் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம மைண்டுக்கு என்ன சொல்லணும், நம்மளும் என்னன்னாலும் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு, யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துடுமா. இதே அந்த இடம் வந்து பக்காவாக ப்ராப்பராக இருந்ததுன்னா அங்கே நாம் ஒரு தவறான விஷயத்தை செய்ய யோசிப்போம். இதுதான் அந்த விஷயமே.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: ஸோ நம்ம மைண்டில் ஒரு சின்ன டாக்ஸிக்கான விஷயம் போச்சுன்னா அந்த நெகட்டிவிட்டி வளர்ந்து வளர்ந்து அந்த நெகட்டிவிட்டியை நம்மளை வந்து ஆட்கொள்ளிடும். அதனால் வீட்டையும் சரி, நம்ம ஆஃபீஸையும் சரி, நம்ம மனசையும் சரி, எந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நாமும் நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த புரோக்கன் விண்டோ தியரி மூலமாக புரிஞ்சுக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் த சின் சின் த சின் சின் த சின் சின் த இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதற்கான பதில் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வலங்கைமான் ஆட்டோ துரை அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க நம்ம க்வெஸ்சனுக்கு. அதே மாதிரி குணாலன் அண்ணாமலை அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இதற்கான பதில் தான் நம்மளுடைய நேர்கள்லாம் சரியாக கொடுத்துட்ருக்கீங்க. விச்சூர் ராஜி, ராஜ்குமார், வீரதுரை அண்ட் ஹேமலதா, புண்ணியம்மேடு வண்ணை கணேசன், ராஜலக்ஷ்மி அவங்க அவங்க அண்ட் வந்து மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவங்க, கீதா ராஜகோபாலன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவங்க வந்து அந்த புரோக்கன் விண்டோ தியரி இல்லையா, ஸோ அதை பற்றின அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். அண்ட் தேனி ஹரிராம் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மயிலை பட்டாபி, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி அண்ட் ரமா கோடம்பாக்கம்ல இருந்து அவங்களும் வந்து இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்ல இருந்து, அப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க, அப்புறம் இனிய அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், ஓகே ரெட்டில் சயாத் பாஷா. ஸோ நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய விமானப்படையோட மருத்துவம் சாராத பிரிவில் வந்து இவங்களுடைய பேர் ஓகே திரு அண்ட் தமிழன் ஜெயராம் அப்படிங்கிறவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. நட்ராஜ் சுப்பையா புத்தகரமில் இருந்து அண்ட் கொடமண்ணப்பட்டி கே வி ஜெயசீலன் எதுக்கு செப்டம்பர் 10 சொல்லியிருக்காங்க, ஓகே நம்ம அந்த டீட்டெயில் சொன்னதுக்காக நினைக்கிறேன். ஓகே சிவனருண், அப்புறம் வந்து தீட்டாலம் ராஜேஷ் அவங்களும் வந்து இந்த நம்மளுடைய க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் டீட்டெயிலாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து, கலைதுரை ராஜன், சாமுன்னி சூளை, ரீஜா மனோகர், பிரபு, நடராஜன் சுப்பையா அண்ட் பிரபாகரன் பிரியதர்ஷன், புரோக்கன் விண்டோஸ் தேரி வந்து இது சமூகத்தில் நிகழ அவலங்களை பற்றியது அப்படின்ற மாதிரி அதை பற்றின டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க, ரங்கராஜன் அண்ட் ரமா எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அன்பு ராணி அண்ட் பிரபாகரன், ஓகே மோஸ்ட்லி எல்லா நேருக்குமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. சரி, அந்த ஆன்சர் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: ஸோ இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்விக்கு ஏர்வைஸ் மார்ஷல் சக்தி சர்மா அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே சரியான பதிவு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இவங்க சக்தி சர்மா இவங்க வந்து 1994 June 18 வந்து விமானப்படையின் பிரிவில் சேர்ந்திருக்காங்க. இப்போ இந்திய விமானப்படையோட மருத்துவம் சாரா பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக சக்தி சர்மா அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடலாமா? இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 இந்த திரைப்படத்தில் இருந்து தான். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, விவேகா எழுதின பாடல், இசை தேவிஸ்ரீ பிரசாத்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: ஸோ வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதோட நம்ம வந்து டாடா பை பை சொல்லிடுறேன். திரும்பவும் காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போது அந்த அடுத்து வந்து 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே ராதா கிரிதரன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நேர்களை கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணிக்கவிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் நூறு சாமி. இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் ஸ்ரீகாந்த் ஹரிகரன் பாடிய பாடல் இது. பாலாஜி ஸ்ரீராமின் இசையில் மோகன்ராஜன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வாவூசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுகதேவ் மித்ரா ஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமார் விநாயகம் ரமணி ஜெயசுபாதம் குறிச்சி மலையிலிருந்து டி பாஸ்கர் டி நகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா ஆகியோரின் விருப்பத்தில் இதோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா, இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 8:10.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment

0: in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: கடினமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகத்திரன், நாட்ராம்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில் கோவிந்தராஜு, காளி மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி, கஸ்தூரி ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் சாய் அபயங்கர் இசையமைத்து கானா முத்துவுடன் இணைந்து பாடிய பாடல் இது. விஷ்ணு ஆதவனோட இசையில், விஷ்ணு ஆதவன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சியான்றுடன் இசையமைத்து விஜய் நாராயணனுடன் பாடிய பாடல் இது. மோகன்ராஜன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் வித் லவ் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், சிதம்பரம், வானக்கார திரு, தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வின் பானு, ஹசினா, ஹயாத் பாஷா, தாராபேகம், ஃபர்சானா, தஸ்வியா, கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர், எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ராஃபி பாய் ஆகியோரின் விருப்பத்தில்

0: நிலையத்தில் நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships.

0: India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அமரன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கார்த்திக் நேதாவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், திருமழிசை, ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சுஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி, புரசுவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம் டி ரவிச்சந்திரன் ஆகியோரின் விருப்பத்தில்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் தேவரா பார்ட் ஒன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது தீப்தி சுரேஷ் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், கற்பனை விக்னேஷ் சிவன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் ரவிகார்டன், வீரச்சோழ வீர ராகவன், அப்துல் ரஃபீஸ்கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபே கான், கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன், சிதம்பரம், சிவஜோதி நகர், தனக்கோடி, அமுதா, உமைய பார்வதி, ராஜமாணிக்கம், பரமேஸ்வரி ஆகியோரின் விருப்பத்தில்

0: நிலையத்தில் நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கோட் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கப் போறோம். விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் அது. யுவன்

சங்கர் ராஜாவின் இசையில் வரக்கூடிய இந்த பாடல் கபிலன் வைரமுத்துவின் கற்பனையில். உடன் பாடியிருக்கிறார் ராஜா பவதாரணி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறையிலிருந்து மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபுராஜாபுரம் முகமது இக்பால், வேலக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, ஹசாகோட்டே தாலுகா எஸ் நாராயணகிரி கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனிநாதம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, ஆடுதுரை காம்னா, தீரன், மகாலட்சுமி ஆகியோரின் விருப்பத்தில்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பராசக்தி படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கப் போறோம். சிவகார்த்திகேயன் மற்றும் ஏ ஆர் அமீன் பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கபீர் வாசுகி கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லட்சுமி சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்தபு தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர்லிருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷியா, புளியூர்புரம் உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா ஆகியோரின் விருப்பத்தில் இதோ பராசக்தி திரைப்பட பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இங்கே உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு முகநூலில் வாழ்த்துக்களை பதிவு பண்ண நேயர்களோடு பார்த்துடலாம். அப்படி ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து முகமத் மியான், அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலிருந்து

சந்திரமூர்த்தி, டி நகர்லேருந்து ரங்கராஜன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருமல் இசை அருணா சேகர், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், எருவாஞ்சேரி ஷாகுல் அமித், டி நகர்லேருந்து ரமா ரவி, புரசுவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, தீட்டாளம் டிசி ராஜேஷ், சாந்தி ரமேஷ், அபர்ணா நகர் மூர்த்தி, அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாரியாங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், இவங்க எல்லாமும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாமுனி கே எம், காஞ்சிபுரத்திலிருந்து ராணி ஆனந்தன், ராணி ஆனந்தனை தொடர்ந்து நெல்லை பாரதி, என்எம்பி நச்சுப்பிள்ளை, ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, சின்னராஜி, இவங்க திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட் புத்துக்கோவிலேருந்து சின்னராஜி, சுமதி, சந்தியா, பிரவீன்குமார், இவங்கள்லாம் ஆத்தூர், ஆற்காடு, சாத்தூர் ஈஸ்வரி, இவங்கள்லாம் வந்து சேர்ந்து கேட்டுட்ருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மதுரை சோ சண்முக சுந்தரம், மீரா வெங்கட்ராமன், இவங்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் முதலும் நீ முடிவும் நீ. இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சித் ஸ்ரீராம் பாடிய பாடல். தர்புகா சிவா இசையில் வரக்கூடிய இந்த பாடல் தாமரையின் கற்பனையில். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரிய நாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிருஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணிய சூர்யா சென்னை சூளைமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது அரங்கண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி கொருக்காத்தூர் பாரிவல்லல் மாலதி பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் கஸ்தூரி சுகன்யா பரத் விஜயசங்கர் சுமலதா ஜிஷ்ணு ஆகாஷ் சுஷ்மிதா ஸ்ரீ ஆகியோரின் விருப்பத்தில் கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கடிதமொழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலில் கானங்களாய் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு. நேர்களே உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

வசந்த் அண்ட் கோ. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சத்யபிரகாஷ் பாடிய பாடல். இது ராடன் இசையில் வரக்கூடிய இந்த பாடல் மாதேவன் கற்பனையில். இது சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திற்காக வரக்கூடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன் ஜெயராணி மதிவதனி தூத்துக்குடி மாவட்டம் ஜோசப் ஜெசிந்தா ஜெனிசா ஜெயன் எடி

ரீட்டா, சிதம்பரம், ஈரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்னசபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசுவாமி, சுவாதி, விக்கி, செம்பனார் கோவில், அண்ட் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானி ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடியது இந்த பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களை, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் 8:55.

சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி, போரூர் கலசப்பாக்கம் மூர்த்தி புஷ்பா, மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி ஷேகர், உஷா ரமேஷ், ரேவதி வெங்கடேஷ், சுதா குமார், அருணா ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் வெளி கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மந்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், ஆவடி பாடலாசிரியர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் விருப்பத்தில்

0: 4.
1: இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சீதாராமம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ்பிபி சரண் மற்றும் சிந்தூரி பாடிய பாடல். விஷால் சந்திரசேகர் இசையில் மதன் கார்த்தியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோகித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணிதுளசி, ஆர்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
0: சபாஷே. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இளைஞாச்சு. இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில அப்படி போன வாரம் விட்டது அப்படி கண்டினியூ பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். பன்ருட்டி, கும்பகோணம், சிதம்பரம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்லடம், புதுக்கோட்டை, இது வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன இடத்துக்கு போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஊர் பெயர்கள் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன ஊர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208553 மற்றும் 2838389871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி தொடக்கமா ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? சிம்ம ராசி படத்திற்காக அருண்மொழி மற்றும் சுஜாதா பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், வாசன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க?
1: பாக்கம்பருத்தி சுமதி, திருவாரூர் மாவட்டம்.
0: பாக்கம்பருத்தி சுமதி, ரைட்டா?
1: ஆமாம்மா.
0: போலாமா?
1: போலாம்.
0: ஆஹா, ரெடியா இருக்கீங்க சுமதி அம்மா. நீங்க சுமதி அம்மா, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் ஆடை அதை குறிக்கக்கூடிய வேறு சொல்.
1: ஆடை குறிக்கக்கூடிய வேறு சொல்ல.
0: ஆமா ஆமா. அடுத்தது நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்குமா? அடுத்தது இந்த கிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிரி, இத வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படிங்கறது. என்னமா
1: ஊர் பேர்?
0: இதெல்லாம் ஊர் பேர். இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஊர் பேரை கண்டுபிடிக்கணும். ஒரு வகையான விளையாட்டோடும் தொடர்புடையது, தேங்காயோடையும் தொடர்புடையது. அடுத்தது பறவையுடைய பெண் இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்குமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆமா,
1: இருங்க வர ஒரு நிமிஷம்.
0: இல்ல, அவ்வளவு டைம் எல்லாம் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ல. நன்றி நன்றி, யோசிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா? இல்ல இல்ல, யோசிங்க. நன்றிமா. நன்றி
1: நன்றி
0: நன்றி. ரொம்ப ஈஸிங்க, இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னணிப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: முகப்பேரு பிரமீலாமா, சொல்லுங்க. கும்பகோணம் சந்தையில பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தாச்சு. என்ன ஊருன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க.
2: உடுமலைப்பேட்டை.
0: உடுமலைப்பேட்டை அப்படிங்கறது மிக சரியான விடை. எப்படி இருக்கும் சொல்லுங்க? முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தால் ஆடை, அது எப்படி சொல்லுவீங்க?
2: உடை.
0: உடை. நீர்நிலைகளோடு தொடர்புடைய ஒரு சொல்
2: மடை.
0: மடை, சூப்பர். கிரி அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்?
2: மலை.
0: மலை. ஒரு வகையான விளையாட்டோடும் தேங்காயோடும் தொடர்புடையது
2: மட்டை.
0: மட்டை, ஆமாங்க, கிரிக்கெட்டுக்கு வேணும் இல்லையா மட்டை, அந்த மாதிரி. பறவையின் பெண் இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்
2: பேடை.
0: பேடை, அவ்வளவுதான் மேடம். ஆக மொத்தம் உடுமலை பேட்டை.
2: நன்றிங்க.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.
0: முகப்பேரு பிரமீலா வந்தாங்க, அப்படி தட்டி தூக்குனாங்க. நான்கு திசைகளிலும் மலையூர்களோட ஊடே இருப்பதனால தான் இதுக்கு உடுமலை பேட்டை அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இதோட பழைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரகிரி அப்படின்னும் சொல்லப்படுது. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில ஊர் பெயர்களை நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிலையத்தில் நேரம் பாத்தீங்க அப்படின்னா 9:10.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கத்துல நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ அள்ளி தந்த வானம் இந்த படத்துல இருந்த பாடலை கேட்டு வந்தெல்லாம் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல், வித்யாசாகரின் இசையில் அறிவுமதியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் சார்.
1: ஆமா மேடம், போன வாரம் கலந்துகிட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியல.
0: நாங்க போன வாரத்தை விட்டா இந்த வாரம் தான் கலந்துப்போம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கோம். சரி சரவணன் சார், நம்ம போலாமா?
1: சரிங்க மேடம்.
0: அதாவது வில்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குங்க. வில் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த ஊருக்குள்ள இருக்கு. குழுமம், குழாம், கூடல் அப்படின்னு எல்லாம் பொருள்

0: படக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்குங்க, அது வந்து வடமொழி சொல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கழி, கொம்பு, கட்டை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லும் இதில் இருக்குது. நிறைவான குறிப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எண்ணிக்கையோடும் தொடர்புடையதாக
1: இருக்குது.
0: முனை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இது எண்ணிக்கையோடும் தொடர்புடையதாக இருக்குது. இது என்ன ஊராக இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க பிஎன் சரவணன் சார்.
1: தனுஷ்கோடியா மேடம்?
0: எப்படி சொல்றீங்க? இந்த குறிப்புகள்லாம் விளக்கம் மாறணுமே, சொல்லிடுறீங்களா?
1: வில்லு, வில்லு வருதுல மேடம்.
0: சரி, வில்லை குறிக்கக்கூடியது
1: தனுஷ்.
0: தனுஷ், ஓகே. குழுமம், குழாம், கூடல் அப்படின்னு பொருள்படக்கூடிய வடமொழி சொல்.
1: அது வடநாடு தானே மேடம்?
0: வடநாடு. வடநாடுலாம் எனக்கு வேணாம் இப்போ. இது வடநாடாது இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே இந்த குறிப்புக்குள்ளே அடங்கியிருக்கிறதுக்கு எனக்கு வேணும். ஆக மொத்தம் நீங்கள் சரியான விடை பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி.
1: சரி,
0: நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ மேடம், நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். குழுமம், குழாம், கூடல் அப்படின்னு பொருள் படக்கூடியது கோஷ்டி. சூப்பர் மேடம். கழி, கொம்பு, கட்டை இதை குறிக்கக்கூடிய தடி. முனை அப்படின்னு சொல்லலாம், எண்ணிக்கையோடும் தொடர்புடையது
2: கோடி.
0: கோடி. ஆக மொத்தம் தனுஷ் கோடி. வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க, தனுஷ்கோடி அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. வில் போன்ற வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால தான் தனுஷ்கோடி அப்படிங்கிற பெயர் இதில் வந்திருக்கு. கோடி தென் தொன்முது கோடி அப்படின்னு சங்க காலத்தால் சிறப்பிக்கப்பட்ட ஊரும் கூட இது. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய நேர்கள் அப்படி போட்டிருக்கிற மெசேஜை நம்ம பார்க்கும்போது, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, திருமல் இசை, கஸ்தூரி அருணாசேகர், சின்னராஜி, மதுரை சோ, சண்முக சுந்தரம், மீரா வெங்கட்ராமன், வலங்கைமான், ஆட்டோ துரை, தேனியிலேருந்து ஹரிராம், கோபால்பட்டி கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், நல்ல பெருமாள் இவங்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மத்திய கைலாஷ்லேருந்து, அடையார்லேருந்து நாராயணன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து, தீட்டாளம் டிசி ராஜேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலேருந்து, சூளை ரீஜா மனோகரன், சிவன் அருண், அன்மீரா வெங்கட்ராமன், ராஜம் தொக்கலம் இவங்கள்லாம், தொல்காப்பியன் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது சரியான விடைக்கான விடையை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். மாலினிதேவி அருணாச்சலம், பன்னீர்செல்வம், தேனியிலேருந்து ஹரிராம் இவருமே கூட சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், எழுக்கிணறு தேவா, வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து மாலினி தேவி, அண்ட் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அருண் இவங்கள்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 9:20.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: போலாம் சார்,
4: சொல்லுங்க.
0: படகு துடுப்போட அகன்ற பகுதியை இப்படி சொல்லுவோம்.
4: ஓகே.
0: இது வந்து உடல் உறுப்புகள்ல ஒன்றும் கூட.
4: சரி.
0: ஹெவி கோல்டா இருந்ததுன்னா அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு.
4: ஓகே.
0: அதை தொடர்ந்து

0: இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குங்க.
1: ஆமாமா.
0: அடுத்தது ஊர்வன வகையில் ஒன்று இதுல இருக்கு. இந்த ஊரோட பெயர்ல இந்த ஊர்வன வகையில ஒன்று இருக்கு. ஒரு வகையான விளையாட்டும் இதுல இருக்கு.
1: ஒரு வகையான விளையாட்டு.
0: ஆமா, அந்த காலத்துல வரிய குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லும் இதுல இருக்கு.
1: எதை குறிக்க பயன்படுத்த?
0: வரி. வரி.
1: பரியா?
0: வரி.
1: வரி. அத குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சொல்.
0: யோசிக்கலாமா?
1: ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா மேம்?
0: ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்களா? நான் வரலாறு தான் மேடம் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். அகன்ற பகுதியை இப்படி சொல்லுவோம் சொல்லிருக்கோம். அதுதான் உடல் உறுப்புன்னு கூட சொல்லிருக்கோம். சோ நீங்க அப்படி யோசிக்கணும். சரியா?
1: சரி சரி.
0: நன்றி
1: மேம். என்னால இப்ப டக்குன்னு
0: கண்டுபிடிக்க முடியாது சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவ்வளவுதானே? நன்றி.
1: நன்றி மேம். நன்றி.
0: வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
2: ராஜேந்திரன், மணக்குடி.
0: மணக்குடி ராஜேந்திரன். ராஜேந்திரன் சார், கேட்றீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
2: நீங்க சொல்லுங்க. இங்க மின்சாரம் இல்ல,
0: மின்சாரம் இல்ல அப்படின்னா நீங்க அதை எப்படி கேப்பீங்க? சரி, ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன். இந்த படகு துடுப்போட அகன்ற பகுதியை இப்படி சொல்லுவோம். அது உடல் உறுப்புகள்ல ஒன்று கூட. ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்குங்க. அது ஹெவி கோல்டு அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. அந்த ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இல்ல இல்ல, நீங்க ஃபுல்லா கேட்டுக்கங்க, அப்புறம் சொல்லுங்க. ஊர்வன வகையில ஒன்று இதுல இருக்கு. ஒரு வகையான விளையாட்டு இதுல இருக்கு. அந்த காலத்துல வரிய குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அதுவும் இதுல இருக்குங்க.
2: நன்றி.
0: வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ
0: ஹலோ ஹலோ ஹலோ. எனக்கு நல்லா கேக்குது, உங்களுக்கு கேக்குதா?
3: ஹலோ.
0: அவங்க யாரோ பின்னாடியில இருந்து தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்களோ தவிர இவங்க சொல்றதா இல்ல. நேர்களை நீங்க பங்கேற்றீங்க அப்படின்னா உடனே உடனே பேசிடுங்க, அதுதான் அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். வாங்க. வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: நாகப்பட்டினம்.
0: யார் பேசுறீங்கம்மா? படகு துடுப்போட அகன்ற பகுதி, அதுதான் உடல் உறுப்புல ஒன்றும் ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்குன்னு சொன்னேன். சரி, அடுத்த குறிப்புக்கு சொல்லுங்க. இப்போ இந்த ஹெவியான கோல்டா இருக்கு அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்? அதை குறிக்கக்கூடியது
4: ஒரு
0: வகையான
4: விளையாட்டு
0: வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
4: நன்றி.
0: வந்து சூளை ரீஜா மனோகரன், கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன் இவங்கெல்லாம் வந்து சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் தென்கிழக்கு முனையிலையும் வங்காள விரிகுடாவோட இந்திய பெருங்கடலும் மன்னார் வளைகுடா அதை சந்திக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் தனுஷ்கோடி அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. சில நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடைகளை, சரியான விடைகளை வலங்கைமான், ஆட்டோதுரை, பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன், பம்மல் காமராஜபுரம், புஷ்பா இவங்கெல்லாம் விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம். பாகுதாக்கும் கோபாலன் சார், மாதிரி
0: சூப்பரா இருக்கும். கோபாலன் சார் பேசலாமா? சொல்லலாமா? நா சூப்பர். நா அதாவது உடல் உறுப்பு. கபம். கபம் சூப்பர். அடுத்து
5: கபம்.
0: கபம்

0: கணம்,
1: கணம், சூப்பர். கணம்,
0: கணம்,
1: கணம். அடுத்து ஊர்வன வகையில ஒன்று, இந்த ஊர்வன நாகம். ஒரு வகையான விளையாட்டு
0: கபடி.
1: கபடி அடி தூள். அக்காலத்துல வரியை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். இல்ல, நம்ம ஒரு ஒரு ஃபேமஸான டைலாக யோசிக்கணும் நம்ம அந்த காலத்துல. யாரை கேட்கிறாய்?
0: வரி
1: அப்படியே வாங்க. நான் வரியை குறிக்கன்னு சொல்லிட்டேன். வேற கப்பம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்க. நாகப்பட்டினத்துல
0: கட்டாயமா
1: இருக்கு இல்ல? சரி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி. சோழகுல வள்ளிப்பட்டினம் அப்படிங்கிறது தாங்க இதோட பழைய பெயர். சுருக்கமா நாகை அப்படின்னும் அழைக்கப்படுவதுண்டு. நாகப்பட்டினத்தை கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேர்களே, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952208533 மற்றொரு எண் 2838987 1. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நிலையத்தில் நேரம் 9:30.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பவத் பாரதி தமிழ் பண்பலை 103.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களை நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க
1: மேடம்?
0: யாருங்க?
1: அய்யங்கார்குளம், கண்ணூர் மாவட்டம், கோபிநாத்.
0: அய்யங்கார்குளமா?
1: ஆமா மேடம்.
0: அய்யங்கார் குளத்திலிருந்து கோபிநாத்.
1: ஆமா மேடம்.
0: கோபிநாத் சார் போலாமா?
1: ஆ போலாம் மேடம்.
0: பெரிய அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்குங்க. பெண்ணை இப்படியும் அழைப்பர். மான் வகையில் ஒன்று. அந்த மான் வகையை பார்த்தீங்கன்னா காட்டு பசுவையும் இப்படி சொல்கிறாங்க. கடைசி மூன்று எழுத்து தமிழுக்கு புகழ் சேர்த்த ஒரு நகரம். தமிழுக்கு புகழ் சேர்த்த ஒரு நகரம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சியாளர்களை இப்படித்தான் அழைத்தாங்க. அவ்வளோதான் கோபிநாத் சார்.
1: சொன்னீங்க மகா, அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க
0: மகா அப்படின்னு வச்சிருக்கீங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழி ஆக்கிடுங்க. பெண்ணை இப்படியும் அழைப்பர். யோசிக்கலாமா கோபிநாத் சார்?

0: ஆ சரி மேடம்,
1: நன்றி நன்றி. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: இனிய காலம் எனக்கு ராதா மேம்.
1: வணக்கம் சார், வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஆர்கே நகர் இருந்து பேசுறேன். இது மானாமதுரை மேம்.
1: மானாமதுரையா? எப்படி இருக்கும் மானாமதுரையா?
2: துரை மதுரை.
1: வாங்க வாங்க.
2: துரை என்ன ஆங்கிலம் அழைப்பாங்க?
1: ஆமா,
2: மா ஒரு எழுத்து ஒரு மொழி. அப்புறம் என்ன குறிப்பு சொன்னீங்க?
1: பெண்ணை இப்படியும் அழைப்பர்.
2: மாது.
1: மாது சூப்பர். அடி தூள். மான் வகையில ஒன்று.
2: மான்
1: வகையில ஏதாவது ஒரு மான் வகையை சொல்லுங்களாம், பாப்போம் சரியா இருக்கான்.
2: எனக்கு தெரிஞ்சு
1: சார்,
2: எனக்கு தெரிஞ்சா கவரி மான் தான் தெரியும்.
1: கவரி மான் தான் தெரியுமா சார்? நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேம்,
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா மேடம், என்ன இருக்கும் அது?
3: மானாமதுரை மேடம்.
1: மானாமதுரை அப்படிங்கிறது கரெக்ட். மதுரையில இருந்து புஷ்பலதா மேடம்.
3: மதுரையில இருந்து சொல்றதுல பெருமைப்படுறேன் மேடம், ஏன்னா தமிழுக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா?
1: ஆமா,
3: பெருமை பேச
1: மேடம். இப்போ இதுல ஒரு குறிப்பு மட்டும் எங்களுக்கு வேணும். மான் வகையில ஒன்று இதுல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மிகச்சரியான விடை மறை. மானாமதுரையில மறை வருதா?
3: வரும் மேடம்.
1: வருதே, அப்புறம் நான் அப்புறம் எப்படி கேட்டிருப்பேன், ஏன் என்ன குழப்பினீங்க?
3: மானாமதுரை வருது மேடம்.
1: வருது, அதான். வாழ்த்துக்கள் மேடம்.
3: நன்றி
1: நன்றி. பெரிய அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா, மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கறது குறிக்கக்கூடியது. பெண்ணை இப்படியும் அழைப்பர் அப்படிங்கிறது மாது அப்படிங்கிறது. மான் வகையில ஒன்று. காட்டு பசுவையும் அப்படி சொல்லுவாங்க, மறை மான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி மூன்று எழுத்து தமிழுக்கு புகழ் சேர்த்த ஒரு நகரம் மதுரை அப்படிங்கிறது. அந்த காலத்துல ஆங்கிலேய ஆட்சியாளர்களை துறை வர்றாரு பாரு அப்படின்னு இப்ப கூட நம்ம சொல்றோம் இல்லையா, இப்படியும் அழைப்பர். மானாமதுரை அப்படிங்கிறது வானவன் மருதுத்துறை அப்படிங்கிறோட பழைய பெயராக இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொடமாந்தப்பட்டி, கே வி ஜெயசீலன், சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, மீரா வெங்கட்ராமன், மாதவரத்திலிருந்து வீர ராகவன். ஊர் பெயர்கள் கலகலப்பெல்லாம் சுரங்கமாக இருக்குது. ஊர் பெயர்கள் அறியக்கூடிய ஊட்டம் தரக்கூடிய நிகழ்ச்சி உணர்வது மகிழ்ச்சி அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. அவங்கள தொடர்ந்து மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, தாம்பரத்திலிருந்து சுகுணா, இவங்கள்லாம் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா, ஹரியின் தேனி ஹரிராம், சிவன், அருண், பொன்னியம்மன் வேடு, வன்னை கணேசன், தீட்டாளம் டி சி ராஜேஷ், வைத்தியநாதன், ஹரிஹரன், இவங்கெல்லாமும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்பர் சம்பந்தர், இந்நகரம் நாகை என்றே அழைக்கப்பட்டது. துறைமுகமாக வளர்ந்த பிறகு கடற்கரை நகரத்தை குறிக்கக்கூடிய சொல். பட்டினம் நாக நாடு, சோழவல்லி பட்டினம், சௌந்தர்யம் அப்படின்னெல்லாம் ஐரோப்பியர்கள் காலத்தில் இந்த நகரம் நெகப்பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன். ஏழுக்கிணறு தேவா, மீரா வெங்கட்ராமன் திரும்ப திரும்ப அவங்களாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, சுகுணா, வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜம் தொல்காப்பியன், மதுரையிலிருந்து மதுரை அப்படிங்கிற சரியான இடையும் பதிவு பண்ணியிருக்காங்க இவங்கள்லாம். அந்த அந்த அந்த ஒரு குறிப்பு மூன்று லாஸ்ட் மூன்று எழுத்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா பாய், அவங்கள தொடர்ந்து நிறைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கார்த்திக் வைதீஷ், இவங்களும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. தஞ்சை தேனி, பிரகாஷ் குமரன், சிவன், அருண், இவங்கெல்லாமும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நேயர்கள், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, இவங்கெல்லாமும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial

0: Insemination technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: மேட்டுக்குடி படத்திற்காக கிருஷ்ணச்சந்தர் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடலது சிற்பியின் இசையில் பழனி பாரதியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கத்துல வார்த்தை விளையாட்டுல விளையாடிட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம். நல்லா கேக்குது மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: லலிதா பேசுறேன் மேடம்.
0: ராயப்பேட்டை லலிதா அம்மா.
1: ப்ளூ கொடுங்க, முடிஞ்சா சொல்றேன்.
0: ஆ, போலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: இனிமையான இசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு லலிதா அம்மா.
1: சரி.
0: இனிமையான இசையை குறிக்கக்கூடிய சொல் இதுல இருக்கு. அதை தொடர்ந்து இன்பம், சுகம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. இன்பம், சுகம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இறைவனின் நாமம் ஒன்று இதுல இருக்கு. என்ன நாமம் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு மேடம். இது மனிதனோடும் தொடர்புடையது, மிருகத்தோடும் தொடர்புடையது, இருவருக்குமே இது கூடாது.
1: இறைவனுடைய நாமம் நாராயணா வருமா?
0: வராது மேடம்.
1: வராது. சரி, ஓகே. இன்னொரு
0: மேடம், இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. மனிதனோடும் தொடர்புடையது, மிருகத்தோடும் தொடர்புடையது, இருவருக்குமே இது கூடாது.
1: மதம்.
0: மதம். ஓகே, சூப்பர். இப்போ நாதம், மதம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இன்பம், சுகம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஓகே மேடம், வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களுக்கு
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஆமா, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு
1: கொடுக்கலாமா?
0: இருப்பினும் ரொம்ப அழகா ரெண்டு குறிப்புகளுக்கான விடையை கண்டுபிடிச்சிருக்கீங்க மேடம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஆமா, நேயர்கள் வராங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: வீரதுரை, அரியலூர்ல இருந்து.
0: அரியலூர் வீரதுரை சார், சொல்லுங்க.
2: அது வந்து நாதம்க்கு சொல்லிட்டாங்க, அப்புறம் ராமம் சொல்லிட்டு, ராமம், அப்புறம் மதம். மொத்தத்தில் இது நீங்க சொன்னது வந்து குறிப்பு வந்து ராமநாதபுரம்.
0: ராமநாதபுரம் அடி தூள். சார், இப்போ இன்பம், சுகம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் சொன்னேன் இல்லையா, அது
2: அது ஐயா சார், கட்டின சொல்ல,
0: அது ரொம்ப ஈஸி சார், அது ரொம்ப ஈஸி. நானே சொல்லிட்டுமா?
2: நீங்க சொல்லுங்க மேடம்.
0: இதம்.
2: யோசிக்க முடியும்,
0: ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. இனிமையான இசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நாதம் அப்படிங்கறது, இன்பம், சுகம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இதம் அப்படிங்கறது, இறைவனுடைய நாமம் ஒன்று இதுல இருக்குன்னு சொன்னோம், ராம நாமம் இதுல இருக்கு, இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மனிதம், மதம் அப்படிங்கிறது மனிதனோடும் மிருகத்தோடும் தொடர்புடையதுன்னு சொன்னோம், இருவருக்குமே இது கூடாது அப்படிங்கறதையும் நம்ம சொன்னோம். முற்காலத்தில் ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நெல் விளையும் இடமாக அந்த நெல் கதிரடிக்கக்கூடிய பொட்டல் பகுதியாக இருந்திருக்கு. முகவை அப்படிங்கிற பழைய பெயர்லேயும் இது அப்படி இருந்ததுனால அழைக்கப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த ஊருக்கு போயிடலாமா? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்கள் வராங்க, ஆனால் என்னவோ பேச தயங்குறாங்க. சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, சுகுணா அவங்க வந்து தாம்பரத்திலிருந்து, கோபால் சாம்பல்பட்டி, ஏழுக்கிணறு தேவா, மாலினி தேவி அருணாச்சலம், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, பாபு முள்ளக்காடிலிருந்து, தெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, மேலப்பேடு தயாலன், ராஜன் தொல்காப்பியன், இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சங்ககால பெயர்களையும் அப்படி அறிய முடிகிறது அப்படின்னு தேனி ஹரிராம் அவருடைய பதிவாகவும் இருக்குது. அவங்கள தொடர்ந்து ஹரிகரன் அவங்களுமே வந்து சரியான விடை பதிவு பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க.

0: ரைட், ஓகே. அடுத்த நேயர் யாரு? வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யாருங்க?
1: தட்டுமாள்ல இருந்து சித்ரா ஆனந்தம் பேசுறேன்.
0: என்ன என்ன ஊர் மேடம்?
1: தட்டுமாள்.
0: தட்டுமாள்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் தட்டுமாள்.
0: சூப்பர் மேடம். தட்டுமால் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து நான் இன்னைக்கு கேள்விப்படுறோம். தஞ்சாவூர் தட்டுமால்லேருந்து சித்ராமா போலாமா?
1: சொல்லுங்க
0: மேடம். அதனாலதான் வரவேற்கிறோம். அதனாலதான் நான் ஊர் பேரை திருப்பி திருப்பி கேட்டுக்கிறோம் இல்லையா. ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியோட தாங்க இந்த ஊரோட பெயர் தொடங்குகிறது. செடி இலை கிளையோடு தொடர்புடைய ஒரு வார்த்தையும் இதுல இருக்குங்க. முறையீடு அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க. மேகம் மழை இவற்றோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்குங்க.
1: மயிலாடுதுறையா மேம்?
0: எப்படிங்க இது இந்த குறிப்போடலாம் என்ன ஒத்து போச்சு மயிலாடுதுறைக்கு?
1: செடி கொடி இலையோட.
0: செடி கொடி இலையோட மயிலாடுதுறை இருக்கா? அங்க என்ன இருக்குது மயிலாடுதுறையில? செடி கொடி இடையோட தொடர்புடைய விஷயம் என்ன அப்படி யோசிச்சுன்னு இருக்கீங்க? சரி, இன்னும் யோசிக்கலாம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை மாணிக்கா மருத்துவராஜ்.
0: ஐயா
2: பூம்புகார்.
0: பூம்புகார் அப்படிங்கறது சரியான விடை. உங்க பேரை மட்டும் இன்னொரு தடவை பதிவு பண்ணிடுங்க ஐயா.
2: மாணிக்கம் அற்புதராஜ்.
0: மாணிக்கம் அற்புதராஜ். எங்கிருந்து?
2: தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை.
0: சரி, நன்றி. நன்றி ஐயா. மாணிக்கம் ஐயா. மாணிக்கம் அற்புதராஜ். ரைட்டு. அது விடைய நீங்க இது பண்ணிடலாமா, விளக்கிடலாமா அற்புதராஜ் ஐயா? ஒரு எழுத்து ஒரு மொழியோட தான் இது தொடங்குதுன்னு சொன்னேன். பூ. ரைட்டு. செடி இலை கிளையோட தொடர்புடைய ஒரு வார்த்தை. சரி. முறையீடு அப்படிங்கறது குறிக்கக்கூடிய ஒரு சொல். புகார். ரைட். மேகம் மழை இவற்றோடு தொடர்புடைய ஒரு சொல். கார். சூப்பர். இப்போ செடி இலை கிளையோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பு. வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள்லாம் அடி சரியான விடைகளை நிறைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. பிரமீலா, தமிழ்ச்செல்வன், சுகுணா, அவங்கள தொடர்ந்து ஏழுக்கிணறு, தேவா, மீரா, வெங்கட்ராமன், மாலினி தேவி, அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, வித்யா, ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலேருந்து, அன்பு ராணி, இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்படி விடைகளை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். காவிரி ஆறு கடலில் புகக்கூடிய இடத்துல இருந்த பட்டினம் காவிரி பூம்பட்டினம். ஆறு புகக்கூடிய இடம் அப்படிங்கிறது புகும் ஆறு அப்படிங்கிறது மருவி புகாறு ஆகி அதற்கப்புறம் மருவி புகார் அப்படின்னு நிலைத்திருக்கு. ஆக மொத்தம் பூம்புகார் அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா காதல் கவிதை. இந்த படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சௌமியா ராவ் பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் அகத்தியன் கற்பனையில்.

0: நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷ்.

விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10:01. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டும் ரசித்தும் பங்கேற்றும் இருக்கும் இந்த நிகழ்ச்சி. என் கேள்விக்கு என்ன பதில்?

ஒவ்வொரு நாளும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுது இல்லையா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு நேயர்களுக்கும் தெரியும். என்ன மாதிரியான கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த பகுதி வந்து ஜிகே பொது அறிவு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம். ஐ மீன் அந்த டைமில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஒரு நேயர் ஒரு நாளில் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து கலக்கலரங்கம்ல யார் யார் வந்து கலந்துக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். மற்ற நேயர்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்ன நம்பரில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2952508533 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838987104444 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்து நீங்க கால் பண்ணலாம். சரி, முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பாடல் அந்த பாடலை தொடர்ந்து நேயர்களுடைய பதில்கள். சரிங்களா? சரி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, திருக்குறள் பன்மொழி செயலியை எந்த நிறுவனம் வெளியிடுகிறது? இதுதான் கேள்வி. திருக்குறள் பன்மொழி செயலியை எந்த நிறுவனம் வெளியிடுகிறது? உங்களுக்கு பதில் தெரிஞ்ச அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தூள் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கே கே மற்றும் சுனித் சௌஹான் பாடியிருக்காங்க. அறிவுமதி இயற்றிய பாடல், இசை வித்யாசாகர்.

0: ஒரு அட்டகாசமான பாடலோட நிகழ்ச்சியை துவங்கியாச்சு. ஸோ முதல் நேயர் எப்படி அட்டகாசமாக பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். காலை வணக்கம் ரேட்டா மேம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: மாதவரத்திலிருந்து வீரராகவன் பேசுகிறேன்.
0: மாதவரம்லேருந்து வீரராகவன் சார். சார் சொல்லுங்க.
1: ஆமாம், அந்த தமிழ் இந்த திருக்குறளை
0: பன்மொழி செயலி. ஆமாம்
1: ஆமாமா, அது வந்து மத்திய நிறுவனம், தமிழாந்த மத்திய நிறுவனம், அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: அதுதான் நம்ம அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: கண்டிப்பா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாருங்க, ஃபஸ்ட்டு நேரம் வந்து சும்மா அட்டகாசமாக வந்து பதில் சொல்லி அசத்திட்டாரு. ஆமாம், சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: மஞ்சவெளியில் ஜம்பல்மாட் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: அது வந்து 1998 செப்டம்பர் 4 தொடங்கப்பட்டது மேடம். தமிழ் இணைய வழி வளர்ச்சி கழகம்.
0: தமிழ்
2: தமிழ் இணைய வளர்ச்சி கழகம், தமிழ் இணைய கழகம்.
0: சரி, ஓகேங்க சார். நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: குடிச்சிட்டு கோபுரத்தனம் மேடம். அது பன்னாட்டு சுல்தான், தமிழ் பன்னாட்டு சுல்தான் மேடம்.
0: என்னங்க சார்?
3: அது தமிழ் பன்னாட்டு நிறுவனம் சொல்லிட்டாங்களா?
0: ஆ, சொல்லிட்டாங்க சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு?
3: தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது, ஹிந்தி.
0: இன்னும் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஸோ இந்த மல்டிலிங்குவல் ஆப் இருக்கு இல்லையா, திருக்குறள், அது வந்து பல மொழிகளில் வந்து வெளியிட்டிருக்காங்க. எத்தனை மொழிகளில் அப்படின்னு தான் நான் இப்போ கேட்டிருக்கேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: திருநன்றியூர் கணபதிங்க.
0: ஓகே கணபதி சார், சொல்லுங்க.
4: 13 மொழி நினைக்கிறேன்.
0: கெஸ்ஸா சொல்றீங்களா? கெஸ்ஸா சொல்றீங்க?
4: ஆமா, ஒரு ஏதோ முன்ன செஞ்ச மாதிரி இருந்தது, ஒரு கெஸ்ஸா போய் சொல்றேன். வந்துட்டேன். ஆனா இதுவா இருக்குமா?
0: இல்லைங்க சார், நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை விட அதிகம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
5: திமுகல் கிட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் சார் சொல்லுங்க.
5: 55
0: இல்லைங்களே சார்,
5: ரொம்ப அதிகம் போயிட்டுனா.
0: ஆமா, சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம். பழைய வண்ணாரி
0: ஹரி சார் சொல்லுங்க.
6: 27
0: கிட்ட நெருங்கிட்டீங்க.
6: வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்மோணம்பாக்கம் இடையலூர் கிராமம்.
1: சரி, உங்க பேரு?
0: இவர் சங்கர் மேடம்.
1: சங்கர் சார், ஓகே, சொல்லுங்க, எத்தனை லாங்குவேஜில் இந்த குரல் வந்து வெளியிட்டிருக்காங்க?
0: 29 மேடம்.
1: 29 இல்லைங்க சார், நம்ம ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். 22 இந்திய மொழிகளில் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா?
0: ஓகே ஓகே
1: ஓகே, நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் நந்திபாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேம்மா.
1: கோபாலகிருஷ்ணன் எங்க இருந்து?
2: அதாம்மா, வணக்கம், திருவள்ளூர் மாவட்டம்.
1: ஓகே ஓகேங்க சார். சார் சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேக்குறேன். சரிங்களா?
2: 22 மொழி இருக்குமா?
1: 22 இந்திய மொழிகள்ல வெளியிடுறாங்க. சரிங்களா?
2: ஆமா மேடம்.
1: சரி, ஓகே. உங்களுக்கே ஒரு ஈஸியான க்வெஸ்சன். ஆமா, இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? சரி, உங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம திருக்குறள்ல வந்து எத்தனை அதிகாரம் இருக்கு?
2: திருக்குறள் 35
1: இல்லைங்கய்யா, 133 அதிகாரம் இருக்கு.
2: சரி,
1: ஓகேங்க சார், தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நன்றி.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

இந்த திருக்குறள் பன்மொழி செயலியை எந்த நிறுவனம் வெளியிடுகிறது அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், சிஐசிஐ அப்படிங்கிறது, சிஐசிடி அப்படிங்கிறது. ஸோ திருக்குறளை வந்து பல மொழிகளில், பல லாங்குவேஜில் வந்து ஒரு செயலியாக, ஒரு ஆப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருக்குறளை 22 இந்திய மொழிகளில் வழங்குற வகையில் மல்டிலிங்குவல் ஆப்பை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 குறள்கள், மொத்தம் 1330 திருக்குறள்கள் இருக்கு. ஸோ செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்தியாவுடைய கல்வி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. இது சென்னையில் இருக்கு, சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கு, அண்ட் 2008 ஆண்டு இது துவங்கப்பட்டது. சரி, நேர்களெல்லாம் சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபோன் நம்பர்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன், 2952825353, இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838987171, முன்னணிப்பு எண் 044 ட்ரை பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் ரன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தேவன் நவீன் பாடியிருக்காங்க, வித்யாசாகர் இசையில். Yeah.

0: ஸோ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் ரெண்டாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கி அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு, அதற்கான பதில் யார் சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: ஜெயசீலன்
0: சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்லைனில் இருக்கிறனால தானே நம்ம பாடலுக்கு முன்னாடியே நம்ம பேசி சொல்லியிருந்தோம். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா?

0: இன்னொரு முறை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நாசா இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? பாருங்க, நீங்க க்வெஸ்சன் கேட்டிருந்தா ஆன்சர் தெரிஞ்சு நீங்க பதில் சொல்லிருக்கலாம், உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும் இல்லையா? நான் அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? சரி, வணக்கம்.
1: காலை வணக்கம், ரேவதி அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: அம்பத்தூர்ல இருந்து ரேவதி,
1: வாழ்த்துக்கள் மேடம். நிசார்னு பேர் மேடம் அதுக்கு.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: மேடம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரேன், ஏன்னா நிறைய பேர் அதிகம் பேசுற மாதிரி வேற குரல்ல பேசுறேன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: சரி, ஓகேங்க சார், நன்றி நன்றி. ஸோ வந்து நிசார் அப்படின்னு சரியான பதிலுக்கு சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு கிளாப். ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: நான் ரெட்டில் சையத் பாஷா, ஜெய்புன்னி சார். மேடம் அது நிசாரா?
0: ஆமாங்க சார. சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்,
0: நன்றி சார். லைன்ல இருக்கீங்க? ஓகே, ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பேச ஒரு நேர் சொல்லிட்டதுனால இவர்கிட்ட அந்த எக்ஸ்பென்ஷனை கேட்போம் அப்படின்ட்டு நினச்சேன். சரி, அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துடலாம். நிசார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய அந்த ஃபுல் இது முழு விவரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்க போகிறோம். சரி, அதுக்குள்ளே இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யார் யார் அப்படின்ட்டு நம்ம ஒன்ஸ் கடகடன் படிச்சிடலாம். தஞ்சை தேனி பிரகாஷ்குமரன் அவங்க, அப்புறம் தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஹரிஹரன், மாதவரம் வீரராகவன், அந்தோனிராஜ், புவனகிரி சுமதி, பாபு, நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, அப்புறம் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, மாதவர் ஓகே, அண்ட் ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா அவங்க, அண்ட் முகமது மியான், கார்த்திக் சோழா, பழனி கவிதா, பழனி அவங்க, ஹரிஹரன், பொன்னியமன் மேடுவண்ணை கணேசன், கமலா வரதன், மேலப்பேடு தயாளன், பொன்னியமன் மேடுவண்ணை கணேசன், எழுக்கிணறு அபுதாஹிர், பட்டாளம் அப்துல் ஜலீலாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டு ரொம்பவே ஈஸி, ஏன்னா நம்ம இந்த க்வெஸ்டின்லேயே ஆன்சர் வந்துடும். நம்ம க்வெஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, நாசா அப்புறம் வந்து இஸ்ரோ இணைந்து உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேர்டை வந்து உங்களுக்கு அதிலேயே வந்துடும். நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அழகாக ஆன்சரை சொல்லிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்கள், நிசார் அப்படிங்கிறோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? அடுத்த நேரம் சொல்றாங்களா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வனஜாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சர்? ஆமா, சொல்லுங்க. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம அது என்ன ஆன்சர்னு நம்மளே தெரிஞ்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சுமதி பேசுறேம்மா.
0: சுந்தரிங்களா?
4: சுமதி. சுமதி
0: பேசுறேன். சுமதி எங்க இருந்துமா?
4: புவனகிரில இருந்து.
0: புவனகிரி?
4: ஓகே. நிசார் பத்தி கேட்டிருந்தீங்களே.
0: ஆமாமா, ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பாப்போம்.
4: இரத் எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராதுமா, அதுக்கு தான் நான் வந்து ஃபேஸ்புக்லயே ஒரு கமெண்ட் கொடுத்த ஒரு ட்ரை பண்ணி பாப்போம் மென்ட்டுமா.
0: சரி சரி, ஒண்ணு இல்லங்கமா. நிசார் அப்படிங்கிறது கரெக்ட், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான்

0: சரியான பதில். ஓகேம்மா, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அழகாக ட்ரை பண்ணிங்க. அதாவது நிசார் அப்படிங்கிறது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பெக்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் வந்து நிசார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு 2025 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக உதவுது அப்படின்ட்டு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டுடுவோமா? வணக்கம்.
2: தஞ்சாவூர் கருந்தட்டாங்குடி மோகன.
0: சரி, இந்த இது வந்து எதற்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பேரிடர் மேலாண்மை மற்றும் உயிர்காக்கும் பணிகளில் பயன்படுது இந்த சேட்டலைட்டு. இதை வந்து எங்கேருந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க சார்?
3: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம்ல தியாகராஜன் பேசுறேன்.
0: தியாகராஜன் சார், இப்போ வந்து இந்த சேட்டலைட்டை வந்து நீங்க இப்போ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை எங்க இருந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த இடத்துல இருந்து, எந்த விண்வெளி தளம்?
3: இஸ்ரோ தாங்க, இஸ்ரோ.
0: ஆமா, இல்ல இல்ல, நம்மளுடைய எந்த இடத்துல இருந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க? மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து தான் நம்ம லான்ச் பண்ணுவாங்க. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டா, ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி தளத்தில் இருந்தாலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடய எடைன்னு பார்த்தீங்கன்னா 2392 கிலோகிராம். இதோடைய பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அது இந்த பாடலை தொடர்ந்து வந்து ஜிகே க்வெஸ்சன், பொது அறிவு கேள்விகள் தான் வந்து கேட்கப்படும். என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச காலமாக வந்து நிறைய அந்த இடத்தோட பேரெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த மாநிலம் இல்லைன்னா மாவட்டத்தோட பேரெல்லாம் வந்து என்ன, பழைய பெயர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், அந்த இடத்தோட புதிய பெயர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஜிகே க்வெஸ்சனாக வரப்போகுது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேராகவே இருங்க, நம்ம கேட்டோடனே டக்கு டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் சமுத்திரம் திரைப்படத்திற்காக மனு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதின பாடல், இசை சபேஷ் முரளி.

சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AAR சென்னை, இன்ஸ்டாகிராம்

0: இன்று என் கேள்விக்கு என்ன பதில் பொது அறிவு பிரிவில் வந்து என்ன மாதிரியான க்வெஸ்சன் கேட்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய நகரங்கள் அப்புறம் வந்து மாநிலங்களுக்கும் வந்து இப்போலாம் சமீப காலமாக சில பெயர்கள் மாற்றம் நடைபெற்று வருது இல்லையா. ஸோ பழைய பெயர் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன், புது பெயர் என்னன்னு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஒரு முறை வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 2952-08-53 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838-98-71 சென்னைக்கான முன்னிணைப்பு எண் 044. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: பிரியா விஜயகுமார் பேசுறேன் மேடம்.
0: அடையார்ல இருந்தா?
1: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு 2-3 டேஸ் கான்ஃபார்ம் மேடம் வருவேன்.
0: ஓகே. சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கட்டுமா?
1: கேளுங்க மேடம்.
0: பரோடா, இது வந்து நம்மளோட இந்தியாவில் ஒரு இடம். அந்த பரோடா அப்படிங்கிறதுக்கு வேற பேர் இப்போ வந்து நம்ம அழைச்சிட்டு இருக்கோம், அது என்னங்கிறது தான் நீங்க சொல்லணும்.
1: பரோடாவா? தெரியலங்க மேடம் எனக்கு. மும்பை பாம்பே அதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தது.
0: ஓகே,
1: மெட்ராஸ்.
0: சரி, ஓகே. ஆனாலும் வந்து வாழ்த்துக்கள். வந்து நம்ம சொன்ன கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே மும்பை பாம்பேன்னு சொல்லிட்டீங்க. சரி, இதற்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம அடுத்த நேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஜெகநாத் ஃப்ரம் கொரட்டூர்.
0: சொல்லுங்க சார்.
2: பரோடா கேட்டீங்க?
0: ஆமா.
2: தட் இஸ் வடோதரா.
0: வடோதரா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வனா
0: சார்?
3: ஆமாங்க, பன்னீர்செல்வம்.
0: பன்னீர்செல்வம். ஊரோட பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
3: ஆவத்தம்பாடி.
0: ஆவத்தம்பாடி, சரிங்க சார். சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி கேக்கட்டுமா? பூனா. பூனாங்கறத இப்ப நம்ம என்னன்னு கூப்பிட்டு இருக்கோம்? இல்ல இல்ல இல்ல இல்ல, ஒரு சின்ன மாற்றம் தான். பூனா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்கய்யா, தெரிஞ்சுக்கலாமா நம்ம? ஓகே, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, சொல்லுங்க. பூனா அப்படிங்கறத என்னவா பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க?
4: பூனே.
0: பூனே அப்படின்னு. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். லைன் இருக்கீங்க?
5: கும்பகோணம், ராமகுசலம்.
0: கும்பகோணம்ல இருந்து?
5: ராமகுசலம்.
0: ராமகுசலம். ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு தெரியுங்களா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. புதுச்சேரி. சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம்.
6: காலை வணக்கம். ரேகா ஆனந்த் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
6: ராயப்பேட்டை வெங்கட். குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் சார். உங்களுக்கான கேள்வி வந்து உத்தராஞ்சல்.
6: உத்தராஞ்சல். உத்தராகண்ட் மேடம்.
0: உத்தராகண்ட், சூப்பர், வாழ்த்துக்கள். சரி,
6: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சரியா கேக்கலீங்களே, டவர் இருக்கிற பிளேஸ்ல இருந்து பேசுங்க. சரி, ஓகே. வணக்கம். அதடா. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
7: சென்னை.
0: சென்னையில இருந்து? புரியல.
7: உஷா.
0: உஷா, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? சென்னையில. எந்த பிளேஸ்மா?
7: கேளம்பாக்கம்.
0: கேளம்பாக்கம். ஓகே, ஓகே. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
7: சொல்லுங்க.

0: கல்கத்தா.
1: கொல்கத்தா.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி இருக்க போது, ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து நேயர்கள்கிட்டையும் பேசிடலாம். அதுக்கு முன்னாடி,
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் தில் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து மாணிக்கம் விநாயகம் பாடியிருக்காங்க. அறிவுமதி எழுதிய பாடல், இசை வித்யாசாகர்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் கடகடன் பங்கேற்று அழகாக சரியான பதில்களையும் கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ரெண்டு லைனும் அடிச்சுட்டே இருந்தது, எடுக்கிற நேரத்தில் கட் ஆயிடுது. சரி ஓகே, வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: சேத்திரபாலபுரம் பரிசுத்தம்.
0: உங்க பேர் பரிசுத்தமாங்க சார்?
1: சேத்திரபாலபுரம் பரிசுத்தம்.
0: சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? ஒரிசா.
1: ஹலோ,
0: ஒரிசா, ஒரிசா கேக்குதுங்களா?
1: கேக்குது மேடம்.
0: ஒரிசா, அதோடைய இப்ப புது பெயர் என்ன? ஒடிசா அப்படிங்கறதே சரியான பெயர், ஒடிசா. ஓகேங்களா? ஓகேங்க சார், சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: திருவாரூர் மாவட்டம் திருவிழிவேண்டி சசிகலா.
0: சசிகலா, ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. பாம்பே, பாம்பே, பாம்பே. இப்ப என்னன்னு சொல்றோம்? அடடா, சரி ஓகே. இப்ப மாறி இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியுமே பாம்பே அப்படிங்கறது. ஒரு நேயர் கூட சொன்னாங்க. சரிம்மா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மும்பை, வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்களுக்கு ஈஸியா கொடுக்கட்டுமா கஷ்டமா கொடுக்கட்டுமா?
3: எப்படியாவது கொடுங்க.
0: ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துருச்சு, அதனால வேற ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன்.
3: ஏன் மேடம்?
0: சரி, உங்களுக்கு வந்ததே நான் சொல்லிடுறேன். மெட்ராஸ்.
3: மெட்ராஸ், சென்னை.
0: சென்னை, அவ்வளோதா? சூப்பர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் ஆரியாபூர் கிராமத்துலேருந்து நிர்மலா பேசுறேன் மேடம்.
0: நிர்மலா, எந்த இடத்துல இருந்து?
4: வந்தவாசி பக்கத்தில் ஆரியாபூர்.
0: வந்தவாசி, ஓகேங்க, ஓகேங்க.
4: புது நேயர் மேடம்.
0: ஓ சூப்பர் சூப்பர், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? சரி ஓகேங்கம்மா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளேஸ் தான் வந்திருக்கு. சொல்லட்டுங்களா? பெங்களூர்.
4: பெங்களூர்,
0: பெங்களூரு. சரிங்களா? சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
5: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மல்ல இருந்து ஆட்டோ துரை.
0: துரை சார், திருவாரூர். ஓகேங்க சார், உங்களுக்கான கேள்வி என்னன்னா குர்கான். ஹலோ,
5: என்ன ஊரு?
0: குர்கான்.
5: புரியல மேடம்.
0: புரியலீங்களா? சரி ஓகே, அந்த க்வெஸ்சன் அப்படியே இருக்கட்டும், வேற யாருக்கிட்டயாவது கேட்கலாம். உங்களுக்கு நான் இன்னொன்னு கொடுக்கறேன். பனாரஸ்.
5: பனாரஸ்
0: அப்படிங்கறத என்னவா இப்ப நம்ம அழைக்கிறோம்?
5: அது வாரணாசியா.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.

0: ஸோ வாரணாசி அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுவீங்க?
1: பிரகாஷ், பம்மல் மேடம்.
0: பிரகாஷ் பம்மல் இருந்து
1: ஆப்பிள் சங்கர்ங்களா
0: சரி, ஓகேங்க சார். உங்களுக்கான கேள்வி, அலகாபாத்
1: இஸ்லாமாபாத்.
0: ஐயோ இல்லைங்க சார், அலகாபாத் இப்ப நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்.
1: தெரியல மேடம்,
0: சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ஐயம்பேட்டை ஆப்பிள் சங்கர்.
0: சங்கர், ஓகே ஓகேங்க சார். நான் அடுத்த நேர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நன்றி நன்றி. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு சரியாக புரியலை. ஓகே, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், நீங்கள் சொல்லுங்கள், அலகாபாத் அது என்னன்னு இப்போ பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க?
1: குஜராத் மாநிலத்தில் இருக்கு மேடம்.
0: ஆமாம், குஜராத் மாநிலத்தில் தான் இருக்கு, கரெக்டாக தான்
1: சொல்லுங்க மேடம்.
0: இல்ல இல்ல, அலகாபாத் சாரி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு பாருங்க, நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அலகாபாத் இப்ப என்னன்னு
1: என்ன
0: சார்?
1: குஜராத்ல இருக்கிறது அகமதாபாத். ஓகே
0: சரி, அலகாபாத் இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த அலகாபாத் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்?
1: வாரணாசி.
0: இல்ல இல்ல இல்ல, பனாரஸ் தான் வாரணாசின்னு சொன்னோம். சரி, இன்னும் ஒரு நேயர்கிட்ட கேட்டுட்டு நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், லைன்ல வந்துட்டு இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ, உத்தரகாண்ட்.
0: உத்தரகாண்ட், யார் பேசுறீங்க? கும்பகோணம்ல இருந்து மீனாட்சி. அலகாபாத்துக்கு என்ன வேற பேருன்னு கேட்டேன். அலகாபாத் வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிரயாக்ராஜ். ஓகே, நன்றிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து சரியான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நேயர்களுக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம கேட்குற போகிற பாடல் எம் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஜார்ஜ் மற்றும் ஸ்டீஃபன் தேவா பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் எழுதின பாடல், இசை வித்யாசாகர்.

நிகழ்ச்சியை இதுவரை கேட்டும் ரசித்தும் பங்கேற்றும் சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் நன்றிகள் பல. இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:00. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் கைதி கண்ணாயிரம். இந்த திரைப்படத்தில் இருந்த யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MS ராஜேஸ்வரி. ஸோ MS ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாடல் தான் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ், அதே பாடல் தான். ஏ மருதகாசி எழுதின பாடல், இசை KV மகாதேவன்.

ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த பாடலை கேட்கும் போதே எனக்கு இன்னொரு ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை நான் சின்ன வயசில் அடிக்கடி கேட்டிருக்கேன். ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும் அந்த பாடலை கேட்கும் போது. நல்லாயிருக்கே இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ அந்த பாட்டையும் இப்போ நம்ம கேட்டுடலாமா? அது என்ன பாடல் தெரியுமா? காவேரியின் கணவன் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து தான் இந்த பாடல் வருது. இந்த பாடலும் எம்எஸ் ராஜேஸ்வரி அவங்க தான் பாடியிருக்காங்க. எல்லாதீஸ்வரி அவங்க வந்து இணைஞ்சு பாடியிருக்காங்க. டி என் ராமையா தாஸ் இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் விழிப்பு.

0: உங்களுக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சிருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சிருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இங்கே நம்ம ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள்லாம் என்று பிரியவை நிகழ்ச்சிக்காக வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவங்க நல்லாயிருக்கு பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்க வாழ்த்துக்கள், கேள்விக்கு என்ன பதில் அருமை, அதை விட என்று பிரியவில் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் கல்யாணம், மாப்பிள்ள வந்தார் பாடல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பம்மல் புஷ்பா அவங்க போட்டிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் அமித் அவங்களும் வந்து மனசுக்கு சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது பாடல்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா அவங்களும் வந்து இந்த பாடெல்லாம் அருமையாக இருக்குது, அதே மாதிரி மாதவி படத்துலேருந்து தோட்டக்கார சின்ன மாமா அந்த பாட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக போடலாம், அது வந்து ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக அது வரும். அண்டு காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களும் வந்து இந்த பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், தேனி சிலமலை, பிச்சைமணி அவங்கெல்லாம் கூட நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறதா போட்டிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் கைராசி. இந்த திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை ஆர் கோவிந்த் கோவர்தன்.

இன்றும் இனிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம். டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பாதி ராத்திரியில SMS ஆ?
2: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம்லிருந்து என்றும் இனிமையில் பழமையின் இனிமையான பாடல்கள் ரசிக்க அருமை தொகுத்து வழங்கும் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து பாவாடை தவணியல் பாடல் வந்து கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்வதவர்த்தினி அவங்களும் நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற கொடுத்துருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், நடராஜன் சுப்பையா, சரவணன் ராமலிங்கம், ஏழு கிணறு தேவா, கார்த்திக் சோழா அவங்க, அப்புறம் நடராஜன் சுப்பையா, அப்புறம் ராதாகிருஷ்ணன் அவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜடேரி வேல்முருகன், வேடந்தங்கள்லேருந்து காந்திமதி, அப்புறம் யாதேஷ், காஞ்சனா, கொடமாண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், அப்புறம் வந்து கோஸ்ட் ரைடர் மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் மீரா வெங்கட்ராமன், புஷ்பா எல்லாருமே வந்து பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்வாஞ்சேரி சாகுல் அமீது, என்றும் இனியவை மனதிற்கு சுகம் சேர்த்து கொண்டுள்ளது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் நமக்காக காத்துட்ருக்கு. அதற்கு முன்னாடி
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர் இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும், தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நூற்றி 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க என்று இனியவை பாடல்களை. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் பாலும் பழமும் திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல

0: தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: என்றும் இனியவை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: செவியோரம் சுகராகம்.

0: இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது, நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பேரளம்லேருந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவங்களும் வந்து இந்த பாடல்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. கலைதுரை ராஜன் இவங்களும் வந்து என்றும் இனியவை இன்றும் இனியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு 12-16 வயது அது பாடல் கேட்கும் போதே மயங்கி போனது மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாடல் உங்கள் சாய்ஸ் விளம்பரம் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கலந்துக்கோங்க. அண்ட் பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், புஷ்பா இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சி வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கதிரவன், முரளி, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, இன்று அமாவாசை பாடல்களோ தேனிசை, அடடா எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அண்ட் கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இந்த பாடலை நான் கால் சட்டை பருவம் முதல் கேட்டு ரசித்து வருகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், இது மாதிரியான வரிகளை உள்ளடக்கி கண்ணியவள் திருமதியான நன்னாள் இரவில் கண்டால் வர்ணனை கீதமிசைக்கும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா கானம், ஒன்று போதுமே என்று நினைவை இதமான இனிய திரைப்பட பாடல்கள் உலா என்பதை கோடிட. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சியை வழங்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வந்து மென்மேலும் சிறப்பும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் அவங்களும் வந்து நல்லா இருக்க பாடல்கள் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சங்கர் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, நிஜமாகவே இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் தாங்க. பாக்கியலட்சுமி இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா பாடியிருக்காங்க கண்ணதாசன் பாடல். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து பாசம் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

என்றும் இனிய நிகழ்ச்சியின் நிறைவாக தாயை காத்த தனியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். கே எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க, கே வி மகாதேவன் இசையில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் நண்பகல் 12 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் அப்படிங்கிற ஆவல் இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தரப்போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குள்ளயும் இருக்கு. ஒரு படம் பாடல் அப்படின்னா அதுக்குள்ள பல்வேறு பரிமாணங்கள் புகுத்தப்பட்டிருக்குங்க. அதுல வந்து நடிகர் நடிகைங்களோட பங்கு இருக்கும், அந்த டைரக்டரோட பங்கு இருக்கும், இசையமைப்பாளர்களுடைய பங்கு இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அடையாளம் காட்டப்பட்ட நடிகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இந்த வகையில நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல், ஆசானியும் சிஷ்யனையும் பிரிக்கவே முடியாதுங்க, அது மாதிரியான ஒரு பாடல் தான் வரப்போகுது. புதிய வார்ப்புகள் இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். பாடல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பாடினது, யார் வரப்போறாங்கன்னு. பாக்யராஜ், திரைக்கதை மன்னன் அப்படிங்கிறவர் பாக்யராஜ், அவரை வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. ரதி அக்னிகோத்ரி இவங்களையும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிறந்த வசனகர்த்தா அப்படிங்கிற ஒரு ஒரு பெயரும் கூட பாக்யராஜ் அவருக்கு கிடைத்தது. கேட்டலாமா? முதல் பாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசானும் சிஷ்யனும் அப்படிங்கிற மாதிரி, வான் மேகங்களி அந்த பாடல் தாங்க கேட்க போகிறோம்.

அடுத்து வரக்கூடிய பாடல் கிழக்கே போகும் ரயில். இந்த படத்திலிருந்து தாங்க கேட்டு ரசிக்க போகிறோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லும்போது பரஞ்சோதி அப்படிங்கிற கேரக்டரில் நமக்கு சுதாகர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பார். பரஞ்சோதி பாஞ்சாலி இதை சுற்றி தான் அந்த கதை அம்சமே நகர்ந்து கொண்டிருக்கும். இப்போது அந்த பாடல்

0: கேட்கலாம். அதற்கு முன்னதாக அந்த படத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுதாகர் ராதிகா இந்த ரெண்டு பேரும் அறிமுகமான படம் தான் கிழக்கே போகும் ரயில். இது பாரதி ராஜா அவருடைய இரண்டாவது படமும் கூட. 16 வயதினிலே போலவே இதுவும் ஒரு கிராமிய கதைக்களம் தான். இந்த படத்துல சுதாகரும் ராதிகாவும் பிரச்சனையால நிறைவில் அவங்களும் சேர முடியாத ஒரு கதை அம்சமா இருக்கும். இதே ஜோடியை தான் நான்காவது படமான நிறம் மாறாத பூக்கள் படத்திலும் இவர் பயன்படுத்தி இருப்பார். பாரதி ராஜா ஒரு வித்தியாசமான ஒரு வெரைட்டியை காமிச்சிருப்பாரு. இது ஒரு சிட்டி சப்ஜெக்ட், அது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த வெரைட்டியை காமிச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த படத்துலையும் இந்த ஜோடிகள் வந்து ஏறக்குறைய முடிவு ஒரே மாதிரியா தான் இருக்கும். நம்ம கேட்டுலாமா கோவில் மணி ஓசைதனை அந்த பாடல்.
1: கோவில் மணி ஓசைதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ
2: பாஞ்சாலி பாஞ்சாலி

0: என்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாரதி ராஜா அவர்கள் அடையாளப்படுத்திய, அறிமுகப்படுத்திய நடிகர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் நிழல்கள் படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் பாடியது, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில். இந்த பாடல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிழல்கள் ரவி, ரவி அவருக்கு நிழல்கள் ரவி அப்படிங்கிற பேரே இதனாலதான் வந்தது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் படம் இந்த கிழக்கே போகும் ரயில், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறம் மாறாத பூக்கள், இந்த படத்துல சுதாகர் வந்திருப்பார் இல்லையா, அங்க டப்பிங் கொடுக்க வந்திருக்காரு நிழல்கள் ரவி. அப்படியே பிடிச்ச நிழல்கள் படத்துல அவரை நடிக்க வச்சிருக்காரு. கேட்டுருவோமா?

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது

நிச்சயமாகவே அந்த ஹம்மிங் முடியும் போது நம்ம எவ்வளோ நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போன்ற ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அது. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்திலேருந்து கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் இந்த பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். அலைகள் ஓய்வதில்லை அப்படின்றது ஒரு கிளாசிக்கலான ஃபிலிம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த அறிமுக நடிகர் அப்படிங்கிற தேசிய விருதையும் வந்து கார்த்திக் அவர்களுக்கு கிடைத்தது. கார்த்திக்கையும் அறிமுகப்படுத்திய அடையாள படுத்திய பெருமை இயக்குனர் பாரதிராஜா அவரையே சார்.

பாரதிராஜா அவருடைய ஒரு ஒரு வித்தியாசமான முயற்சியில் வெளிவந்த படங்கள் இதெல்லாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்களை கேட்கும்போது இந்த ஜோடியில் நமக்கு இன்னொரு படங்களும் கூட ஞாபகம் வரும். வாலிபமே வா வா அப்படிங்கிற படமும் கூட, இது வந்து எப்படி வில்லேஜ் பேஸ்டோ அந்த மாதிரி அது சிட்டி பேஸ்டு படமும் கூட. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒரே ஜோடி, கார்த்திக் ராதா இணைந்து நடித்த படம் இல்லையா. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் விரும்பி போட்ட மெசேஜை பார்த்தலாம். இங்க சூளை ரீஜா மனோகரன், முரளி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, தாமரை கன்னி மறைமலை நகர்லேருந்து, புஷ்பா பம்மல் காமராஜபுரத்திலிருந்து, தமிழரசன் தங்கவேலு இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை கொடுத்துருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் டி ரங்கநாதன் அவருமே ஐநாவரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சுந்தரபெருமாள் கோவிலேருந்து கலை துரைராஜன், ராசா மகன் ஹரிச்சந்திரன், சரவணன் ராமலிங்கம், டி நகர்லேருந்து ரங்கராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பி எம் பாலாஜி, இந்திரா அவங்கள தொடர்ந்து நாராயணன் மத்திய கைலாஷ்லேருந்து, ரவி அம்பத்தூர்லேருந்து, மீரா வெங்கட்ராமன் வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, வலங்கைமான் ஆட்டோதுரை, கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, ஜெயசீலன் கேவி ஜெயசீலன் கொடமார்ந்தப்பட்டியிலிருந்து, மேலப்பேடு தயாளன், வாரியங்காவல்லிருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன், மாதவரம்லேருந்து வீரராகவன் இவங்கள்லாம் வந்து, இளங்கோ ரவிச்சந்திரன், அலிவலம் கோகுல் ரவி ரவிச்சந்திரன் இவங்கள்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலிருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலேருந்து, முகேஷ் காஷப் அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் கூட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம் சொல்லிட்டு இப்போது அடுத்து நம்ம என்ன பாடலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஆவல் இருக்கு இல்லையா. நம்ம போகிற இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, மண் வாசனை இந்த படத்தில் இருந்தாங்க கேட்டு ரசிக்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடியது இந்த

பாடல். மண்வாசனை இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அறிமுகமாக இருப்பார், பாண்டியன் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஒரு ஒரு கிராமத்து ஹீரோ மாதிரியான முகத்தோற்றம் கொண்ட இவரை வந்து மதுரையில் ஒரு வளையல் கடையில் வேலை செய்யும் போது பார்த்துருக்காரு பாரதிராஜா அவர்கள். அப்போ இவரை கூப்பிட்டுட்டு வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தின படம் தான் இந்த மண்வாசனை அப்படிங்கிற படம். பாண்டியன் ரேவதி இந்த ரெண்டு பேருமே மண்வாசனை, இது ஒரு ஒரு கிராமிய படம் இல்லை, இந்த தொடக்கத்திலிருந்து இருவரும் இணைவதில் ஒரு பிரச்சனை இருந்து இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் படம் எப்படி முடியும் அப்படின்னு நமக்கு ஆவலையும் தூண்டும். இந்த இரண்டு ஜோடியும் நடித்த இன்னொரு படம் அப்படின்னா அது புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு படமும் கூட. இதுலையும் அவங்க இணைவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடும். இப்ப கேட்டுலாமா பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அந்த பாடலை?

அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை. இந்த படம் மறக்கவே முடியாத படம், பாரதி ராஜா அவருடைய ஒரு ஐக்கானான படம்னு சொல்லணும். இந்த முதல் மரியாதை படத்திலிருந்து இளையராஜா அவர் இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் ராதா அவங்களுடைய கேரக்டர் நம்ம ரசிச்சிருப்போமோ அதே அளவுக்கு செல்லக்கண்ணு குயிலி இவங்க தீபன் இந்த செல்லக்கண்ணுவா இது பண்ணியிருப்பாரு, இந்த பாடலில் வந்திருப்பாரு தீபன், அவரையும் ரசிச்சிருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு 2021 கேர் ஆஃப் காதல் அப்படிங்கிற படத்துல தான் இவரை பார்த்திருப்போம்.

பல பேரோட வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பாடல்கள்ல இது என்னைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய பாடலும் கூட. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கை அடுத்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணையலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.

0: இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. இதன்படி தவேக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான்

0: சாதனை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மேன்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாரத ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர்கள் நடித்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் வேதம் புதிது. இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இது. தேவேந்திரன் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். பாரத ராஜா அவரால் கடலோர கவிதையில அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ராஜா. ஒரு ரசிக்கத்தக்க அமைதியான ஒரு முகம்ங்க அவருக்கு. பாரத ராஜாவோட படங்கள்ல அவருக்கு ஒரு கதாபாத்திரம் கொஞ்சம் பாவப்பட்ட கதாபாத்திரமாகவும் கூட இருக்கும். விரும்பிய பெண்ணால அவர் கூட சேர முடியாத ஒரு கதாபாத்திரம். கடலோர கவிதைகள் படத்துல தான் விரும்பிய ரேகாவோட அவர் இணைவாரா? இணைய முடியாது. வேதம் புதிது படத்துல அமலாவோட இணைவாரா? இணைய முடியாது. கருத்தம்மா படத்துல விரும்பிய ராஜஸ்ரீயோட சேர முடியாது. கேப்டன் மகள் படத்துல குஷ்புவோட சேருவாரா? ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? இப்போ ராஜா அவரை அறிமுகப்படுத்தினார் இல்லையா பாரத ராஜா, அவருடைய பாடல் ஒன்றும் கேட்டலாம். கண்ணுக்குள் 100 நிலவா.

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேரியிலேருந்து வேல்முருகன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, மேலப்பேடு தயாலன், சூலை ரீஜா மனோகரன், புரசுவாக்கம் சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் இந்த இடைக்கால பாடல்கள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் சி அவங்களும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, நாமக்கல் செல்வராஜ், பாபு விசாலாட்சி, பன்னீர்செல்வம், பி எம் சுந்தர் இவங்கெல்லாமும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்க. கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து, கார்த்திக் சே வாதேஷ் அவங்களை தொடர்ந்து, அந்தோனிரா காட்டுப்பாக்கத்திலிருந்து முரளி அவங்கெல்லாமும் வந்து வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பாரதிராஜா அவருடைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம 16 வயது நிலையிலே அங்கே தொடங்கணுங்க. கவுண்டமணியே அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யஜித் அவரை வந்து தமிழே பேச தெரியாத அவரை மயில் அப்படின்னு ஒரு அந்த வசனத்தை சொல்ல வச்சவர் அவர். அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர் வந்து ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியவர். புதுநெல் புதுநாத்து படத்தில் நடிக்கும்போது அவருக்கு 27 வயசு தாங்க. அந்த 27 வயசுலேயே ஒரு முதுமையான கேரக்டரை ஏற்று நடிக்க வச்சாரு. அதே படத்திலேயே ராகுல் அவரையும் அறிமுகப்படுத்தினாரு. என்னுயர் தோழன் படம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பெரிய ஆளுமைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னவன், அதைத் தொடர்ந்து பாபு, இவங்க ரெண்டு பேருமே நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஈரநிலம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட் இவங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. மனோஜ் பாரதிராஜா, பாரதிராஜா அவருடைய மகனை வந்து ஹீரோவாகவே அறிமுகப்படுத்தின படம் தான் தாஜ்மஹால். அதுவும் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய படம். இந்த மாதிரி பாரதிராஜா அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர்கள் ஏராளம் இருந்தாங்க இல்லையா. அவங்களுடைய படங்களிலிருந்து பாடல்களை இன்றைக்கி நம்ம கேட்டு ரசித்தோம். புதிய வார்ப்புகள், கிழக்கே போகும் ரயில் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது ஆகிய திரைப்படங்களிலிருந்து இன்னைக்கு நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்கள். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஒரு மணி ஆனவனே டக்குன்னு பாடல் உங்கள் சாய்ஸ் வந்துடும். நாம் அதில் பங்கேற்று என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு நேயர்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: கும்பகோணம், நல்லா இருக்கேன் மேடம்.
1: சூப்பரா இருக்கும் சார். கும்பகோணத்துல இருந்து யார் பேசுறீங்க?
3: ஸ்ரீதர்.
1: ஸ்ரீதர் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
3: படம் வெண்ணிற ஆடை.
1: ஆஹா.
3: பாடல் வந்து கண்ணன் மன்னன் பேர்.
1: கேட்கலாமா? கேட்டுலாம், கேட்டுலாம். கும்பகோணத்திலிருந்து ஸ்ரீதர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. வெண்ணிராடை படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: கேட்ட பாடலை உடனுக்குடன் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இது. பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாரு? வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெங்கடேசன் சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் நடிகன் மேடம்.
0: ஆஹா, கொலப்பாக்கம் வெங்கடேசன் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. நடிகன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது, இளையராஜாவின் இசையில்.

0: இசை அப்படிங்கிறது இனிமையானது, அது ஒரு அருமருந்தும் கூட. அதுவும் நமக்கு பிடித்தமான பாடலை ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்னும் கூட இசையின் இனிமை இரட்டிப்பாகும். வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மாணிக்கம் கேட்கணும், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இது 16 வயதுல படத்துல இருந்து ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு யானைக்குட்டி வந்ததுன்னா அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி, நன்றி. கே கே நகர் மாணிக்கம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், 16 வயது நினைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்களை ஒரே நிகழ்ச்சியில் கேட்க முடியும் அப்படின்னா அதுதாங்க நம்ம பாடல். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, வரக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்க? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன்.
0: இங்க போன் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஐயோ சாரி மேடம்.
0: பரவாயில்ல, சொல்லுங்க மேடம், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு? சசிகலா மேடம், சைதாப்பேட்டையில இருந்து.
1: எனக்கு வந்து 1100 வந்து உன்னை நான் சந்தித்தேன் அந்த பாட்டு.
0: அப்படிதானா?
1: அந்த பாட்டு தான் மேடம்.
0: இல்ல, அந்த பாட்டு தான் தெரியும். அது அப்படிதானான்னு தான் நான் கேட்டேன். ரைட், கேட்டுடலாம் அந்த பாடல. 1000 ஒருவன் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலியின் கற்பனையில் இது. உன்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. ரைட், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை சசிகலா அவங்களுடைய விருப்பத்துல.

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பிடிக்குது. ஒருத்தருக்கு சந்தோஷமான பாடல், ஒருத்தருக்கு சோகமான பாடல், ஒருத்தருக்கு தத்துவ பாடல். இப்படி வரக்கூடியவங்க என்ன பாடல் கேக்குறாங்க? வாங்க. வணக்கம்
1: மேடம். இனிய பிற்பகல் வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் கே எம் காரன், எம்ஜி செல்வகுமார்.
0: செல்வகுமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: மேடம், ஸ்ரீ ராமஜெயம் என்கிற திரைப்படத்தில் வெள்ளி சலங்கை துள்ளி குலுங்க அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை இலக்கிய சொற்கள் இழையோடி கிடக்கும் மேடம். ரொம்ப ரசிப்பா இருக்கான், நல்லா இருக்கும் மேடம். பாடலை கேட்டது
0: ரைட். இதோ உங்கள் ரசனைக்கு விருந்தாகட்டும். நன்றி. கே எம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இது ஸ்ரீராம ஜெயம் படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல் ஒரே நிகழ்ச்சியில் வரும் அப்படின்னா அதுதான் நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட சிறப்பே. வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்குறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா கேக்குறீங்க, என்ன பாடல் இனி உங்களுக்கு மீனாட்சி?
1: உன்னிடத்தில் என்ன கொடுத்தது வந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவை பார்த்தால உன் மாலை என் தோட்டத்தை பூக்க பார்த்தால.
0: இதோ பூக்க பாக்குது மேடம், கேட்டுடலாமா?
1: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், தாமரையின் கற்பனையில்.

வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம். காட்டு மன்னர் கோவில் இருந்து ஆர் கணேஷ். சொல்லுங்க கணேஷ், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு? என்ன படத்துல இருந்து கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஆசை மச்சான் இந்த படத்துல இருந்தா கேட்டு ரசிக்க போறோம் பாடல. சித்ரா பாடிய பாடல் இது. தேவாவின் இசையில் காளிதாசன் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30.
1: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: இப்ப காட்டு மன்னார் கோவில்ல இருந்து கணேஷ் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் திருச்சேரியில இருந்து சாரநாதன் பேசுறேன்.
0: திருச்சேரியில இருந்து சாரநாதன் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: தங்கள் மகம் படத்துல இருந்து பூ மாலை ஒரு பாவை இல்லை, அந்த பாடல் ஒளிப்போமா? ரொம்ப நன்றிமா. நன்றி
0: நன்றி நன்றி. கேட்கலாம் அந்த பாடலை. நன்றி.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
3: இந்த போறப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைச்சது.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றதை ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 1:40.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் இது தங்கமகன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து சாரநாதன்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும், தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,45,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒரு வார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிகா அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14ஆம் தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா, புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும் உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில், முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
3: August 17 January 30 இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா January 1 பிரைம் மினிஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
1: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 இடங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 இடங்களில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாமும் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவக்குமார்.
1: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: குமரகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாபிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாசலபதி.
1: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை இணைந்திருங்கள் இது பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

இரண்டு மணி ஒரு நிமிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசை கேட்க போறோம், அண்ட் இசை மட்டும் கேட்க போறோம். 1,00,000,000,000 முறை கேட்ட அதே பாட்டு தான், அதே இசை தான். ஆனாலும் திரும்ப கேட்கும்போது இதில் ஏதோ ஒன்று புதுசாக நல்லா இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தோன்றுறது. அதனால தான் அந்த இசையை திரும்ப திரும்ப கேட்குறோம். அந்த மாதிரி இன்றைக்கு எங்கள் ஸ்டைலில் நம்ம கேட்க போகிறது பெண் குரலில் வந்த பாடல்கள். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நிறைய பாடல்கள் இருந்தது, அதில் ரெண்டு பாடல்களோட முடிஞ்சிட்டதுனால மிகப்பெரிய கோரிக்கைகள்லாம் வந்தது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை பாடல்கள் அதில் பெஸ்ட்டோ அதெல்லாம் கேட்டுற போகிறோம். ரெண்டு வெர்ஷன் இருக்கும் ஒரு பாட்டுக்கு, ஆண் குரலில் பெண் குரல். ஆண் குரல் சோகமாக இருந்தால் பெண் குரல் ஹாப்பியாக இருக்கும், பெண் குரல் ஹாப்பியாக இருந்தால் ஆண் குரல் சோகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பாடல்களில் செலக்டடாக எத்தனை பாடல்கள் நமக்கு இப்போ கேட்க முடியுதோ அதெல்லாம் கேட்க போகிறோம். ஓகேவா? அண்ட் தொடங்கி வைக்க போகிறது ரெண்டு பாடல்கள். ஜானகி வாய்ஸில் வாவே நிலா மேலே திறந்தது கதவு, அதை தொடர்ந்து பிரம்மா படத்தில் இந்த ஈவள்ளூர் இளங்குருவி, இசைராஜா இளையராஜா இசையில் ரெண்டு பாடல்களும்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட்டான்
1: டான்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு 102.3 பார்த்து தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து சூப்பர் ஹிட் பார்த்து 1000,000,000 தடவை கேட்டிருந்தாலும் இன்னொரு முறை கேட்கும் போதும் இதனால தான் இது வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு புது விஷயத்தை நமக்கு சொல்ல வைக்கிற பாட்டு. அப்படி தான் இந்த ஃபீமேல் வெர்ஷன், அதாவது பெண் குரல் பாடல்களில், பெண் குரலில் முழுக்க பெண் குரலில் பாடினதில்ல, அதாவது ஒரு ஆல்பத்தில் ஒரு படத்தில் ரெண்டு பாடல்கள் ஆண் குரலில் ஒரு முறையும் பெண் குரலில் ஒரு முறையும் வர்றேன், இதுதான். அப்போ என்ன வித்தியாசம் இருக்கும், அதே மியூசிக் தானே, குரலை மட்டும் மாற்றி போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சா அதான் தப்பு. அண்ட் அந்த சின்ன சின்ன கேப்பில், சின்ன சின்ன இடைவெளியில் என்னென்ன மாதிரியான அழகு அந்த பாட்டுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம கேட்க போகிற அடுத்த மூன்று பெண் குரல் பாடல்கள் சித்ரா குரலில் வந்த மூன்று பாடல்கள். சின்ன தம்பி படத்தில் வாலி அவர்களுடைய வரிகள். அடுத்து
4: ஒரு தேவதை வந்து விட்டாய்
3: நீ வருவாய் என படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசைத. அடுத்து பூவே பூச்சூடவா படத்தில் இருந்து வைரமுத்து வரிகளில். அடுத்து கேட்க போகிறது சித்ராவோட வாய்ஸில் வாலி அவர்கள் எழுதி இசைராஜா, இளையராஜா இசையில் சின்ன தம்பி படத்தில் இருந்து வர தூளியிலே பாட்டுடைய பெண் குரல் வெர்ஷன்.

சித்ரா குரல்ல ரவிசங்கர் எழுதின இந்த பாட்டே சே ராஜ்குமாரி செய்யலை.

வித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

ரெண்டு மணி 27 நிமிடங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஸ்டைல் பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தொடர்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வனிதாவி தீநகர்லேருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து, அன்புராணி அந்தோனிராஜ் கட்ட வேண்டி பண்ணதில் 2 வெர்ஷன் இருக்கும், வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணப்படும். பர்வதவர்த்தினி, ஓகே வாவெண்ணிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஜானகி அம்மாவின் மென்மையான குரலில் வாவெண்ணிலா பாடல். ஆமாம், அது வந்து எத்தனை பாட்டுக்கு நடுவில் அதை நோட் பண்ணி அதுக்கு மெசேஜ் அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பாட்டு அது அந்த மாதிரியான பாட்டு அது. வடமண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், நன்றி ஐயா. சிறப்பிக்க வாழ்த்துக்கள். புத்தகத்திலேருந்து எரவாஞ்சேரி சாஹல் அமீது, அம்மாவாசையிலேருந்து வெண்ணிலாவின் பாடல். இந்த லாஜிக் எனக்கு புரியல, இருந்தாலும் ஓகே. மனதில் மயக்கம் பாடல்கள் சோகம் இருக்கும், மறக்க இயலாத ராகங்கள் நிறைக்கும், மதிய வேலை பண்பலையால் சிறக்கும், எல்லாமே இனிமைதான் வானொலியல். எங்கள் ஸ்டைல் நேயர்கள் வலையில் புரியல, ஏதோ ஒன்று ஒன்று ஏதோ ஒன்று ஒரு லைன் மிஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். மாதவரம் வீரராகவன், புஷ்பவல்லி வாழ்த்துக்கள். ஏழுகிணறு தேவா, தொடர்ந்து இணைந்திருங்கள், எக்ஸலண்ட்டாக. அடுத்ததாக வாரியங்காவல் கதிரவன் குழஞ்சிநாதன், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். வலங்கைமான் ஆட்டோ துரை, கன்றாமாணிக்கம் ரத்னசாமி, ஓகே தொடர்ந்து உலாவர பாட்டை கேட்டுக்கொண்டே இருங்கள். பிலால் டெய்லர் ரங்கநாதன் அயனாவரத்திலிருந்து அருமை நன்றி. ஓகே சரவணர் ராமலிங்கம் மதிய வணக்கம். எங்கள் ஸ்டைல் வாழ்த்துக்கள். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ஹேமலதா மேலப்பெடுதயாளன், மீமிகிரி கலீல் அகமது, தொடர்ந்து இணைந்திருங்கள். 8 மணி வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டார் கலீல் அகமது. ஓகே என்ஜாய் அண்ட் ரெடியாக அங்கே பாட்டு விளையாட்டுக்கும் 4 மணிக்கு. ஓகே அண்ட் பர்வதவர்த்தினி விழுப்புரம் முரளிதரன், வழக்கம் போல் ரொம்ப அழகான ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு. அந்த பையன் என்ன யோசிக்கிறான்னு தெரியல, ஹேமலை தான் அனுப்பியிருக்கிற அந்த பையன் இருக்கிற எமோஜியில் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் பெண் குரலில் வர பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சுனந்தா குரலில் 2 பாடல்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறோம். அது எது என்றால், ரொம்ப ஃபேமஸான கேஜே யேசுதாஸ் குரலில் வந்து இந்த பாட்டை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். சுனந்தாவும் இந்த வெர்ஷனில் பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து உழைப்பாளி படத்தில் அம்மா அம்மா பாட்டு, நிறைய பேரை அழ வைக்கிற ஒரு பாட்டு இது. அண்ட் அதே மாதிரியான இன்னும் ஒரு சோகம் சுனந்தா வெர்ஷனை தொடர்ந்து. அண்ட் பெண் குரலில் சோகப்பாட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறும் அது ஆழம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான வெர்ஷனாக இருக்கும் இது. ஓகே கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போது அடுத்து கேட்கவிருக்கும் இந்த பாட்டு பூவே செம்பூவே. சொல்ல துடிக்குது மனசு படத்துலேருந்து இசை ராஜா, இளையராஜா இசையில் சுனந்தா வெர்ஷன்.

உழைப்பாளி படத்துல வாலி அவர்கள் வரிகள்ல சுனந்தா வெர்ஷன், இசை ராஜா, இளையராஜா இசை.

0: ரெண்டு புலி மூணு
1: பாட்டுக்கு இதான்
2: குமாரமணன் வேர்ஷன் ஆஃப் இந்த பாட்டு. ஆறும் அது ஆழம் இல்லை, முத்துலிங்கம் எழுதினது, இளையராஜா சில முதல் வசனம் படத்துல.

அப்படி தான் பாட்டு முடியும், நான் முடியல. ஓகே, 2:43 எங்கள் ஸ்டைல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலையில் கேட்க போகிற அடுத்த 2 பாடல்கள் சுஜாதா குரலில் வர்றது. மொதல் பாட்டு காற்றின் மொழி, மொழி படத்தில் அந்த வைரமுத்து எழுதின பாட்டு, வித்யாசாகர் இசையில்.

0: 102.3 பாட்டுக்கு
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம். இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த நாடாகும். நாட்டின் உணவு பாதுகாப்பிலும் மக்களின் ஊட்டச்சத்திலும் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பருப்பு வகைகள் இந்திய மக்களின் அன்றாட உணவில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இந்தியாவில் பருப்பு வகைகளின் உற்பத்தி அதிகரித்து வந்தாலும்

உள்நாட்டு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வது முக்கியமான சவாலாக இருந்து வருகிறது. தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே ஏற்படும் இடைவெளியை குறைத்து பருப்பு உற்பத்தியில் நாட்டை தற்சார்பு உடையதாக மாற்றுவதன் அவசியத்தை உணர்ந்து பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதும் ஆகும். பருப்பு வகைகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களாகும். அவற்றில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் பல்வேறு தாதுக்கள் காணப்படுகின்றன. குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதில் பருப்பு வகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே பருப்பு உற்பத்தி என்பது வேளாண்மை பொருளாதாரத்துடன் மட்டுமல்லாமல் நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்புடனும் தொடர்புடையதாகும். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளில் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வது முக்கியமானதாகும். அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதேபோல் அந்தந்த பகுதிகளின் மண் மற்றும் தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற பருப்பு வகைகளை பயிரிடுவது அதிக மகசூல் பெற உதவும். நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க உதவும். அறிவியல் அடிப்படையிலான சாகுபடி முறைகள் துல்லியமான நீர் மேலாண்மை, உர மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் கட்டுப்பாடு முறைகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். வேளாண் விரிவாக்க சேவைகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளும் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்பட வேண்டும். பருப்பு வகைகளின் சாகுபடியில் நீர் மேலாண்மையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பருப்பு வகைகள் குறைந்த நீரில் வளரக்கூடிய தன்மையை கொண்டுள்ளன. எனவே நீர் வளத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வேளாண்மைக்கு பருப்பு வகைகள் ஏற்ற பயிர்களாக கருதப்படுகின்றன. பயிர் சுழற்சியில் பருப்பு வகைகளை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் வளத்தையும் மேம்படுத்த முடியும். விவசாயிகளுக்கு பருப்பு சாகுபடியில் போதுமான பொருளாதார ஆதரவு கிடைப்பதும் மிகவும் அவசியம். விதை, உரம், இயந்திரங்கள் மற்றும் பிற வேளாண் உள்ளீடுகளை எளிதாக பெறும் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பருப்பு வகைகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை பெற வேண்டும். சந்தை வசதிகள் மற்றும் கொள்முதல் அமைப்புகள் வலுப்பெற்றால் விவசாயிகள் பருப்பு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமே போதுமானதல்ல. உற்பத்திக்கு பிந்தைய சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். போதுமான கிடங்குகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க முடியும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வெளிநாடுகளில் இருந்து பருப்பு இறக்குமதி செய்வதை சார்ந்திருப்பது குறையும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நன்மை ஏற்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும். இந்திய விவசாயிகளின் உழைப்பும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் அரசின் ஆதரவும் ஒன்றிணைந்தால் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பை அடைவது சாத்தியமாகும். தரமான விதைகள், அறிவியல் சாகுபடி முறைகள், சிறந்த சந்தை வசதிகள் மற்றும் நியாயமான விலை ஆகியவை இந்த இலக்கை அடைவதற்கான முக்கிய அடித்தளங்களாக அமையும். முடிவாக, பருப்பு வகைகளில் தற்சார்பை நோக்கிய இயக்கம் என்பது வெறும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சி மட்டுமல்ல, இது விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றம், மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு பொருளாதாரம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவை வழங்கி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய முடியும். எனவே பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு, வளமான விவசாயம், ஆரோக்கியமான மக்கள், வலிமையான இந்தியா என்ற நோக்கத்துடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

வெல்கம் பேக். பம்யூர் மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாதி தமிழ் பத்பலை என்பா கூட வர்ணஜாலம் கேட்க போறோம். வர்ணஜாலத்துல என்னென்ன பாடல்கள் வருதுங்கிறத சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போன அந்த ஒரு மணி நேரத்துல இந்த பெண் குரல்ல வந்த பாடல்கள் எல்லாம் நான் நிறைய பேர் வந்து நிறைய நேயர்கள் வந்து நான் இப்பதான் முதல் முறை இந்த பாட்டெல்லாம் கேட்கறேன், இப்படி ஒரு வெர்ஷன் இருக்குங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நாம என்னென்ன பாடல்கள் எல்லாம் கேட்க விரும்ப, ஓகே கண்மணி படத்துல இந்த மென்டல் மனதில் அதை தொடர்ந்து கும்கி படத்துல இந்த ஐயையோ ஆனந்தமே அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து மனசே மனசே அதை தொடர்ந்து திருமலை படத்துல இருந்து திம்சு கட்ட இந்த பாடல்கள் எல்லாம் அடுத்து 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல இணைந்திருங்கள். இப்போ ஜோனிடா காந்தி சாஷா திருப்பாதி குரங்கள் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாட்டை எழுதியவர்கள் மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான்.

0: மியூசிக்கில் அவ்வளோ அழகான ஒரு வேரியேஷன் பண்ணியிருப்பார் டி மான். கும்கி அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம். அண்ட் இந்த பாட்டை பாடினது அதித்தி, எழுதினது இவ பாரதி. கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் வர்ணஜாலும் இன்பா கூட 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும்

0: அறிவித்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன்

0: 354 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: வர்ணஜாலம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:12 102.3 பண்பலையில் கேட்க போகிற அடுத்த பாட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கும். பாவிஜே எழுதினது, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், ஏப்ரல் பாதத்தில் படத்துலேருந்து ஒரு சோகப்பாட்டு தான். ஆக்சுவலாக வந்து அது கொஞ்சம் ஃபாஸ்ட் மெலடி கேட்குற மாதிரியே இருக்கும். அது வந்து யுவனுடைய அந்த மியூசிக் மேஜிக்கில் நடந்தது. அண்ட் இந்த ஆல்பம் வந்ததுலேருந்து தான், இதிலேருந்து தான் அந்த இதெல்லாம் நிறைய பாடல்கள் அப்படி யுவன் சங்கர் ராஜா இசையில் வரும். ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து கேட்க போகிற ஜிம்ஸு கட்ட பாட்டில் வந்து ஒரு விஷயத்த மறக்காமல் சொல்லி ஆகணும். பாடினவங்க திப்பு அண்ட் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடின பாட்டு. அண்ட் இசை யார் என்றால் வைரமுத்தெல்டி வித்யாசாகர் இசையில் வந்தது. ஓகே, அந்த பாட்டு நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு எல்லாம் தாண்டி வீடியோவாக பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மறந்துடாமல் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது என்ன என்றால், ஜிம்ஸு கட்ட அப்படின்னு ஒவ்வொரு வரி வரும்போதும் க்ளோஸ்அப்பில் ஜோதியா முகம் வரும். அந்த டைமில் அவங்க காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன் சமைக்கூட்டாக இருக்கும். நீங்கள் கூட பார்த்து பாருங்கள். ஓகே, அண்ட் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் மியூசிக், மோர் மியூசிக், 102.3 தமிழ் பற்பலையில்.

0: சுத்தலக்கடி சுப்தலக்கடி, ஜூட்டாச்சு மனசு, ஐத்தலக்கடி ஐத்தலக்கடி, கெட்டாச்சு வயசு. நல்லா இருக்குதுல்ல, ஓகே, ஜாலியாக இருக்குது பாட்டு போது. இதெல்லாம் பாட்டு விளையாட்டில் திரும்ப பாட சொல்லி கேட்கணும். ஒரு வாரத்தில் கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் மது பாலகிருஷ்ணன் ஹரிணி வாய்ஸில், விழியும் விழியும் பாட்டு. இதெல்லாம் நான் கேட்டே பயங்கர ரொம்ப நாள் ஆச்சு. வித்யாசாகர் இசையில் அறிவுமதி அவர்கள் எழுதின இந்த பாட்டு, அண்ட் சதுரங்கம் படத்தில் இருந்த. அதை தொடர்ந்து கேட்க போகிற இந்த பாட்டு ஹரிஷ் ராகவேந்திரா, கங்கா குரல்கள் அழகி பிரம்மனிடம், சூப்பர் பாட்டு. அண்ட் இந்த பாட்டு பாவிஜய் எழுதினது தேவா இசையில். தேவதையை கண்டேனில் கேஸ்லாம் போடுவார் இதில் போய், எல்லாமா சேர்த்து வைங்க என்று ஜாலியாக இருக்கும். அடுத்து ரெண்டு பாடல்கள் 102.3 பாதி தமிழ் பண்பலையில் இன்பா கூட.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
1: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போது தான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் வேதனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
3: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
2: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

3:36 நிமிடங்களுக்கு 102.36 தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கலியில் ஆகும்போது புது பாட்டு தான், கண்டிப்பாக புது பாட்டு தான் இந்த ஒரு மணி நேரம், அதாவது இன்றைக்கி பாட்டு விளையாட்டில் புது பாட்டு தான். நீங்கள் கண்டிப்பாக டயல் பண்ணி வருவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிச்சி பாட்டு போடுறதில்லை, ஏற்கனவே இருக்கிற பாட்டு தான். ஏற்கனவே நீங்கள் பல முறை கேட்ட பாட்டிலேருந்து ஒரு வரியை திருப்பி இது என்ன வரின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் ரொம்ப தெரில. ஓகே, அண்ட் அந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆகுங்க. கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள் இந்த ஓப்பனிங் மியூசிக் அப்படி இருக்கும். மதுஸ்ரீ நரேஷ் குரல்களில் இந்த பாட்டு ஆ ஆ நியூ படத்துலேருந்து. ஓகே, அதை தொடர்ந்து பயங்கரமான ஒரு பாட்டு யுவன் மியூசிக்கில் பருத்தி வீரன் படத்துலேருந்து. அண்ட் இந்த பாடலை தொடர்ந்து காதலில் விழுந்தேன் படப்பாட்டு கார்த்திக் நிதேஷ் அண்ட் மாயா குரல்கள். சூப்பராக இருக்கும் மாயா வாய்ஸ். இதில் உன் தலைமுடி அப்படி இருக்கும், மிரட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் கேட்க கேட்க சூப்பராக இருக்கும். இந்த மயில் இறகையுடைய ஓப்பனிங் போர்ஷனை மிஸ் பண்ணாமல் கேட்டிருங்க. ஓகே, வாலி அவர்கள் எழுதினது ஏஆர் ரஹ்மான் இசையிலார்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மூணு மணி 47 குழந்தைகள் அண்ட் தலைமுடி பாடலுக்காக அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரொம்ப அவலா காத்து கொண்டிருக்கிறார்களாம். ஓகே, பாடல் அருமை முகமது பிலால் என்ன வரும் தெரிந்து ஆய் ஹயத் பாஷா வந்து விட்டார். என்பா நிகழ்ச்சியில் நேயர்கள் இருப்போம். தெம்பா, அது தெம்பெல்லாம் இன்னும் 10 மினிட்ஸில் தெரியும். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தெரியும். ஓகே, டயல் பண்ணுங்கள், பார்த்துடலாம். தெம்பாக இருக்கீங்க நீங்களாம் நானா அப்படின்னு. ஓகே, அண்ட் அது தொடர்ந்து சோமசுந்தர பிரபு, மேலப்பேர் தயாளன், நடராஜன், சுப்பையா புத்தகத்திலேருந்து வெறியார். ஓகே, தொடர்ந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி, சின்னக்கானூர் கருப்பண்ணன், கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்துட்டவங்களும் வணக்கமுங்க அப்படின்னு வழக்கமாக அவர் அவங்க அந்த ஸ்டைலில் நம்பர் வணக்கமுங்க, வாழ்த்துக்களுங்க, வர்ணஜாலமுங்க, வளமாக இருக்கங்க, வர்ணனை செய்ய வேறு வார்த்தை இல்லைங்க, கண்டுபிடிங்க. ஏங்க ஏனுங்க கண்டுபிடிங்க, மாதவரம் வீரராகவனுங்க. நம்மளும் இப்படியெல்லாம் பண்ணாதான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல. அவ்வளோவும் நெப்போலியன் எழுதின பாட்டு, விஜய் ஆண்டனி இசையில், கார்த்திக் நிதேஷ் அண்ட் மாயா குரல்களில் கேட்க போகிறது. அடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வர்ணஜாலம், மியூசிக் மோர் மியூசிக், லெஸ் டாக், இன்பா கூட 102.3 பார்த்து தமிழ் பண்பலை.

ராஜ்கர் வாய்ஸ் புதுசாக இருந்தது அப்போ 2008 இந்த ஆல்பம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நினைக்கிறேன் வித்யாசாகர் மியூசிக்கில் அபியும் நானும் படத்தில் அந்த கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கே ஒரு வாய்ஸ் அப்படின்னு. இந்த பாட்டும் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அபியும் நானும் தந்தை மகள் அண்ட் செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டு. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிறைவு பாடல், வர்ணஜாலத்தில் நிறைவு பாடல் இதுதான். ஓகே, கேட்க போகிறது கேட்டுட்டு 2952083283898711 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ண ரெடி ஆகுங்க. வெளியூர்லேருந்து கூப்பிட்டிங்கன்னா 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் ரெடி பண்ணுங்கள். ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டத்தில் பாட்டு விளையாட்டுக்கு ரெடி ஆகுங்க.

கரெக்டாக 4 மணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். 22.7 பாரத் தமிழ் பண்பலை. ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டுக்கு தயாராகுங்க. அண்ட் முடிந்த அளவுக்கு புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். பதில் தெரிஞ்சது அப்படின்னா சொல்கிற ஆர்வத்தில் உடனே டயல் பண்ணுறதுக்கு நமக்கும் தான் தோணும் இருந்தாலும். அண்ட் உங்களோட ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நேரே தொடர்ந்து திரும்ப வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பதில் தெரிஞ்சது மற்ற நேர்கள் சொல்ல முடியல அப்படின்னா நமக்கு பதில் தெரியுதுன்னா

0: இன்னொரு நேயர் வந்து சொல்கிறதையும் நம்ம நோ சொல்லவும் முடியாது. இருந்தாலும் அண்ட் 1000 லட்சம் கோடி முறை கேட்ட ஒரு பாட்டு, அண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற பாட்டு. அந்த பாட்டிலேருந்து ஒரு வரியை, இது என்ன வரி அப்படின்னு திருப்பி கேட்குறேன் நான் உங்ககிட்ட, என்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக. அண்ட் நீங்கள் அதுக்கு பல மாதிரி விடைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் இந்த ஷோவோட இன்ட்ரெஸ்டிங். அதுவே ஓகே. 2952 0853 2838 9871 2952 0853 2838 9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து டயல் பண்ணிங்கன்னா 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் சேர்த்து அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த நம்பர்ஸை டயல் பண்ணு. நம்மோடு முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம், செந்தில் கண்ணன், தயாராக இருக்கிறீர்களா?
1: இருக்கேன் சார்.
0: ரெடியா?
1: ரெடி சார்.
0: ரெடி, பதில் சொல்லிருவீங்க?
1: சொல்லுங்க சார்.
0: இப்படியெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்திட்டு நான் வந்து அந்த கிளிப்பிங்க பிளே பண்ண போறேன்.
1: அதுதான்
0: உலகத்துக்கும் டவுட், அதான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: அதை தாண்டி மின்னல் போல கீழே
0: யார் அது பக்கத்துல? இல்லையா, யாரோ சொல்லி கொடுக்குறாங்களே? இல்ல, எனக்கு
1: கேட்டுருச்சு.
0: யார் அது? இல்ல, ஒரு முறை தான் சான்ஸ். அது பக்கத்துல சொல்லி கொடுத்தது யாருன்னு மட்டும்
1: சொல்லுங்க.
0: ஓகே, அதையும் தாண்டி
1: கீழே
0: கீழே, அதுக்கு என்னாடு உள்ள ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னங்கறதான் எனக்கு டவுட்டு. இன்னொரு நேர் சொல்றா,
1: போகுது பார்
0: மேலே, மேலதான் போகும்.
1: மின்னல், மின்னல் அதையும் போகுது பார் கீழே.
0: கேட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? லைன் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு, பேரளத்துல இருந்தவரு. அடுத்ததாக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோவில்பட்டி உதயகுமார், புது நேயர். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா? இப்போ தான் வரீங்களா? கேட்டிருக்கீங்க, பதில் சொல்லிடுவீங்களா?
2: பாட்டு மறுபடியும் போடுங்க சார்.
0: ரேடியோ வால்யூமை குறைச்சிடணும்.
2: குறைச்சிட்டிங்களா?
0: நான் போடுறேன். இப்போ ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டிங்களா? இல்லையே. ஓகே. அதையும் தாண்டி மின்னல் போற கீழே
2: கோவில்பட்டி.
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: உதயகுமார்.
0: உதய், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதையும் தாண்டி மின்னல் பாரு கீழையா?
2: சொல்லுங்க,
0: பதில் சொல்லுங்க.
3: ஏரப்பெல்லாம் பறக்குது பாரு மேல, அதையும் தாண்டி மின்னல் போல கீழே.
0: கரெக்டா சொல்லுங்க, கான்பிடண்டா சொல்லுங்க.
3: ஏரப்பெல்லாம் பறக்குது பாரு மேல, அதையும் தாண்டி.
0: நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் அப்படிதான் டிஸ்டர்ப்
3: பண்ணுவேன். அது அதையும் தாண்டி மின்னல் போல கீழே வருது.
0: அதையும் தாண்டி
3: மின்னல் போல கீழே.
0: அதையும் தாண்டி மின்னல் போல கீழே அப்படிங்கிறாரு கண்ணன். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஹரிஹரன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி கலில் அகமது ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே. ஜூலை ரீஜா மனோகரன் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்.
0: ஆலடி குப்பம் சரவணன்.
4: அரசடி குப்பம்.
0: அரசடிக்கும் ஆலடிக்கும் என்ன வித்தியாசம்?

0: அரசாடி என்ற ஊர் எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. எங்க ஊரோட பேரு அரசாடி இருக்கும்.
1: சரி ஓகே, பதில் தெரியுமா உங்களுக்கு?
0: மின்னல் போகிறே கீரை.
1: மின்னல்
0: போகிறே போகிறே கீரை.
1: பாடுங்க. மின்னல் புகுற கீழ பாடுங்க.
0: எனக்கு
1: விளங்கலன்னு உங்ககிட்ட கேக்குறேன். நீங்களே விளங்கலன்னு சொன்னா இப்படி போகிறே. நம்ம ஒன்னு கேட்டா டிசைன் டிசைனா ஒரு பதில் வரும் பாருங்க அப்படின்னு கவுண்ட் மணி ஒன்னு சொல்லுவாரு, ஞாபகம் இருக்கா ஒரு படம்? அது என்ன படம் தெரியுமா?
2: தாராளமா
1: போடுறேன்.
2: சந்தேகம்.
1: ஓகே, அது யார் சொல்றான்னு பாப்போம். ஓகே
2: சரி,
1: நன்றி, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் மேட்டுக்குப்பம் நெற்குன்றத்துல இருந்து முருகன் பேசுறேன். தேன் கம்பெனில இருந்து முருகன்.
1: நெற்குன்றம் முருகன் சொல்லுங்க.
3: ஏரப்பிளன் பறக்குது பாரு மேல.
1: ஓகே,
3: அதையும் தாண்டி மின்னல் பாரு கீழே.
1: பாரு தான் சொல்றாரு.
3: ஆமாங்க சார்,
1: பாரு
3: பாரு மின்னல் பாரு கீழே.
1: ஓகே, வெயிட் பண்ணி பாரு ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லணும்.
3: நன்றி சார்.
1: நன்றி முருகன், வணக்கம். கட் பண்ணாதீங்க, டயல் பண்ணுங்க. 2952085328389871. வணக்கம்.
4: வணக்கம் சார்,
1: யார் பேசுறீங்க?
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: கலைசாமி சொல்லுங்க. தாராளமா எவ்வளவு டைம் வேணா போடுவேன்.
4: என்ன
1: கனெக்டிவிட்டி இருக்குது, என்ன அர்த்தம் முதல் லைனுக்கும் அதுக்கும்?
4: ஏரோப்ளேன் மேல பறக்குது, அதே தாண்டி கீழே பறக்குது
1: அப்படின்னு சொல்றாரு.
4: ஆமா சார்,
1: சும்மா அடிச்சு விடுறீங்க.
4: எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன் சார்.
1: ஓகே, தப்பு இல்ல.
4: நன்றி சார்.
1: நன்றி. போறவா போகிறவா அல்லது மின்னல் போறவா என்கிறது தான் அடுத்ததை கண்டுபிடிக்கிறதுக்காக. வணக்கம்.
5: கும்பகோணம் தூரன்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன். சரவணன் சரவணன்
1: அப்படியா?
5: அப்படி அப்படி அப்படி.
1: சரி ஓகே, பதில் சொல்லுங்க.
5: தலைவர் சரத்குமார் நடித்த பாறை பட பாடல். ஏரப்புள்ளான் பறக்குது பார் மேல, அதையும் தாண்டி மின்னல் பாரு கீழ அப்படின்னு பாடிய பாடல் வரிகள் இடம்பெறும்.
1: அதையும் தாண்டி
5: மின்னல் போகுது கீழ.
1: போகுது மின்னலுக்கு அப்புறம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க.
5: மின்னல் போறது கீழ போறது
1: போறது அதான் இப்படி போறது.
5: ஆமா
1: ஓகே. கும்பகோணம் சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா மின்னல் போறது. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்,
1: யார் பேசுறீங்க?
6: மேற்கு மாமா ராமகிருஷ்ணன். பாட்டுமா சார்?
1: பாடுங்கண்ணா, தயவு செஞ்சு பதில் மட்டும் சொல்லுங்க.
6: ஏரோப்ளேன் பறக்குது பாரு மேல, அதையும் தாண்டி
1: தாண்டி தாண்டுங்க தாண்டி
6: பறக்குது
1: கீழே. கீழே பறக்குதா?
6: ஆமா கீழே.
1: ஏன் பதட்ட மாதிரிங்க? நான் என்ன உங்களை வந்து மிரட்டிக்கிட்டா இருக்கேன், குச்சி வச்சா மிரட்டுறேன்.
6: ஏரோப்ளேன் பறக்குதுனால அதையும் தாண்டி கீழே போகுது போல.
1: ஐயோ இருங்க, நான் இன்னொரு முறை போடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏரோப்ளேன் பறக்குது பாரு மேல, அதையும் தாண்டி மின்னல் போற கீழே.
6: அதையும் தாண்டி.

0: தாண்டி மின்னல் போற கீழே.
1: ஓகே, விட்டு கொடுத்துட்டேன் நானே உங்களுக்கு.
0: ஓகே, தேங்க்யூ சார்.
1: நன்றி. விட்டு கொடுக்கறது விட்டு கொடுக்கறது. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ.
2: ஆ சொல்லு சார்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன புரியல, என்ன என்ன சொல்றீங்க? திட்டுறீங்களா?
2: குமார், சொல்லு குமார்.
1: திட்டுறீங்களா இல்ல பேசுறீங்களா?
2: பேசுறேன் சார்.
1: சரி சரி, சொல்லுங்க என்ன சொல்ல வர்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க. செல்வகுமார். செல்வகுமார், சரி ஓகே. கேம் ஷோ இது, பதில் சொல்லணும். சொல்ல ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க.
2: ஏழு பக்கம் மேலே சுவங்கி, ஏழு கீழே சுவங்கி.
1: சரி ஓகே, வாழ்த்துக்கள். கரெக்டான பதில். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யாரு?
3: பெருங்குல
1: இருந்து
3: வள்ளி சார்.
1: சொல்லுங்க வள்ளி.
3: ஒரு தடவை போடுங்க.
1: ரெண்டு முறை போட்டேன் உங்களுக்காக. இந்தாங்க.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரு?
1: பெருங்குள்ளந்து வள்ளி சார்.
0: சொல்லுங்க வள்ளி.
1: ஒரு தடவை போடுங்க.
0: ரெண்டு முறை போட்டேன் உங்களுக்காக. இந்தாங்க.
1: சொல்லிட்டாங்க சார். ஏரோப்ளைன் பறக்குது பரு மேல, அதையும் தாண்டி மின்னல் போற கீழே.
0: ஓகே.
1: போற கீழே.
0: சரி, ஓகே. பதில் என்னங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
2: நாலு மணி 16 நிமிடங்களுக்கு தொடர்ந்து டயல் பண்ணுங்க 2952085328389871. ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக கேட்டீங்க கடந்த 2 வாரங்களாக எங்களுக்கு புது பாட்டில் தெரிஞ்ச மாதிரி கேளுங்க என்று கேட்டதனால் நிறைய நேயர்கள் கரெக்டான பதில் தான் இருந்தாங்க. இதில் என்ன ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம்னா போகிற போகிற பாற இந்த 3 வார்த்தையுமாவே உதித் நாராயண் பாடுற மாதிரி நமக்கே கேட்குது. அதனால் இதில் எது சொன்னாலும் ஓகே தான். அதையும் தாண்டி மின்னல் பருக்கியில் முதல் லைனுக்கு 2வது லைனுக்கு என்னப்பா சம்மந்தம் என்ன மீனிங்னா அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லி தத்துவம் மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே சுளை ரீஜாமங்க.

0: மனோகர், பொன்னேரி, காலில் அகமத், தொடர்ந்து ஹரிஹரன், நடராஜன், சுப்பையா, புத்தகரத்திலிருந்து அடையாளப்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி, வித்யா ரவிசங்கர், ஹெட்டில் சாயத் பாஷா, மாலினி தேவி அருணாச்சலம், அண்ட் வேறு யார், மேலப்பேடு தயாளன், சென்னியப்பன், திருமழிசை, அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, ஓகே, தொடர்ந்து வேறு யார், எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து டயல் பண்ண அத்தனை நேயர்களும் கரெக்டான பதில் தான் சொன்னாங்க. போகிற போகிற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அவங்க பாடுறதே எனக்கு வந்து இதுங்கிறதுனால. இப்போது நம்ம அடுத்த கிளிப்பிங்க்கு போக போகிறோம். அடுத்த நேயர் கூட வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
1: பெருங்குளத்தூர்லேருந்து பூர்ணா தேவி.
0: பூர்ணா தேவி?
1: ஆமாம்,
0: பூர்ணா தேவி பெருங்குளத்தூர்லேருந்து.
1: ஆமாம் சார்.
0: ஓகே பூர்ணா தேவி, ரெடியாக இருக்கீங்களா?
1: அந்த பழச சொல்லியாச்சா, அதையும் தாண்டி மின்ன போகிறேன்.
0: ஓகே, மின்ன மின்ன போகிறேன்.
1: அம்மா,
0: ஓகே, இது இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். மின்னல் கிடையாது அது.
1: ஓகே, அதா சொல்றதுக்கு
0: முன்ன முன்னங்கறது மின்னா போற கீழ அப்படிம்பாங்கல, அதுதான் அது.
1: ஓகே சார்.
0: ஓகே, அடுத்த கிளிப்பிங் நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: ஓகே
0: ஓகே, பூர்ணா தேவி வந்து முன்ன போற கீழ வரும் எல்லாமே நெரிட்டு காதல் தன் கல்லடித்து அன்பே. ஓகே, நியூ படத்துல இருந்து வர பாட்டு அது.
1: இந்த லைன்ஸ் நம்ம எப்படி சொல்லணுமா?
0: என்ன உங்களுக்கு? ஆமா, அது ரெண்டாவது லைன். ஆமா, என்ன லைன் வருது அப்படிங்கறது சொல்லணும்.
1: இன்னும் ஒரு தரம் ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ்.
0: தாராளம்.
1: உலகம் தெரியல, சாரி.
0: அடுத்த நேரம் இருக்கு, ட்ரை பண்ணலாம். ஓகே
1: ஓகே, தேங்க் யூ,
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங். முன்னல் போற முன்ன போற கீழ அப்படின்னு கரெக்டான, அதான் அதை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, அதனால வாழ்த்துக்கள். ஓகே,
1: நன்றி,
0: வணக்கம். ரேடியோ வால்யூமை கட் பண்ணிடணும். ஆப்பில் கேட்டிருந்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஃபோனில் டயல் பண்ணணும். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: இப்பதான
0: வந்தீங்க?
2: இல்ல சார், நம்ம அதனால வரவே இல்ல சார்.
0: ஓகே, அரியலூர் ராமானுஜம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த லைனை?
2: மங்குடியில இருந்து. மங்குடிங்க சார்,
0: புரியல.
2: மங்குடி மங்குடி,
0: சரி ஓகே, அந்த லைன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்க, இன்னொரு தரம் போடுங்க சார்.
0: சொல்லுங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: சரிங்க சார்,
0: நன்றி, வணக்கம்.
3: சார் வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க?
3: நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கத்தாரிப்பட்டி ஆறுமுகம் பேசுறேன் சார்.
0: ராணிப்பேட்டை ஆறுமுகம்,
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கத்தாரிக்குப்பம்.
0: இது ஓகே, அது ராணிப்பேட்டை ஆறுமுகம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
3: எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது, இங்காவது எடுக்கவே மாட்டேங்கிறீங்க சார்.
0: என்ன பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ பெரிய இது பாருங்கள், எவ்வளோ பெரிய தவறை நான்
3: செஞ்சுருக்கேன். லைன் பிடிக்கும், ஆனால் ரெகுலராக வரவங்க லைன் மட்டும் கரெக்டாக எப்படி சார்?
0: அது எப்படி தான் அந்த மேஜிக் தான் என்னங்கிறது அவங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல.
3: நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், ஆ என்ன ஒன்றும் புரியலையா?
0: ஐயா, அதுதான் எனக்கும் புரியல, ஒன்றுமே புரியல உலகத்தில்.
3: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் வராரு, ஏழை கண தேவா வர, அரக்கோணம் கலா வராங்க, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா லைன் கிடையுது
0: இல்லையே.
3: பத்மா வஜம்மா தான் வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் லைன் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் ஏன் சார் கிடைக்கும்?
0: அதுதான் தெரியல, அதுதான் அது என்னன்னு தான் தெரியல, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சிடணும்.
3: எப்படி வழிமுறை நீங்க தான் சார் சொல்லணும், எனக்கு லைன் கிடைக்கிற மாதிரியா?
0: அப்படி இல்லை, அதாவது எந்த நேருக்கும் வந்து இந்த நேர் தான் எடுக்கணுங்கிறதுலாம் கண்டுபிடிச்சு நம்பர் பார்த்தாலும் எடுக்க மாட்டோம்
3: சார்.
0: பாட்டு வரிய கண்டுபிடிங்க.
3: பாட்டு வரி தெரியல சார்.
0: இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்போ?
3: அப்படி இல்லை சார், நான்

0: கேம்ல கலந்துட்டு தான் வந்தேன் சார்.
1: சரி ஓகே, நன்றி, வணக்கம்.
0: ஓகே சார்,
1: நன்றி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்,
1: யார் பேசுறீங்க?
2: குளத்தூர்ல இருந்து சீனிவாசன் பேசுறேன்.
1: குளத்தூர் சீனிவாசன் சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், நான் போட்ட வரி மட்டும் பாடுங்க, சொல்லுங்க. பாட வேண்டாம் தயவு செஞ்சு ப்ளீஸ்.
2: அவ்வளோதான் சார்.
1: இல்லை என்னது, அவ்வளோதானா?
2: மயிலிறகு மயிலிறகு பாட்டு தானங்க சார்.
1: இல்லை அது இல்லை, நான் போட்ட வரியில் வர்றேன், அந்த வரியை மட்டும் சொல்லுங்க. ஏதோ
2: தெரியல
1: சார், அடுத்த நான் இருக்கு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.
3: மாலை இனிய வணக்கம்.
1: மாலை இனிய வணக்கம், யாரு?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: சாமல்பட்டி கோபால் சொல்லுங்க.
3: என்னமோ வந்துச்சது
1: வந்துச்சா?
3: மயிலிறகு மயிலிறகு பாட்டுதான்.
1: பாட்டு அதுதான்.
3: அதுதான்,
1: நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்.
3: என்ன
1: நீங்க அவருக்கு சும்மா பேசுறீங்க? ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு மட்டும் ராயினியா கிடைக்கல பாரு. ஐயோ நான் மாட்டினேன். வணக்கம்
4: சார். வணக்கம், நான் செருகலத்தூர்ல இருந்து சரண்யா பேசுறேன்.
1: பெருங்குளத்தூர் சரண்யாவா?
4: ஆமா சார்,
1: சொல்லுங்க. பெருங்குளத்தூர் சார், சரி ஒரு சரண்யா சொல்லுங்க.
4: ஹலோ, எங்க ஊர் பேர் சொல்லுங்க சார். செருகலத்தூர்.
1: பெருங்குளத்தூர் தான் நான் சொன்னேன், நான் நீங்க தான் இல்லங்கறீங்க.
4: நீங்க பெருங்குளத்தூர் தானே சொன்னீங்க?
1: ஆமா, உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
4: செருகலத்தூர்.
1: பெருகலத்தூரா? செருகலத்தூர். ஓகே ஓகே, செருகளம். ஓகே, போர்க்களத்தூப்பு. ஐயோ நீங்க பயங்கரமான ஊர்க்காரங்களா இருக்கீங்களே. செருனா சண்டை, போர் களம்னாலும் போர். ஐயோ உங்ககிட்ட வச்சுக்க கூடாது. ஆன்சர் சொல்லுங்க.
4: உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து.
1: எல்லாமே
4: எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து.
1: ஓகே, பதில் என்னங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன்.
4: ஓகே சார், தேங்க்யூ.
1: ஓகே, சண்டைக்கு இதுங்க வந்துடாதீங்க.
4: சரி சார், எனக்கு லைன் கிடைச்சிச்சு, நான் வர மாட்டேன்.
1: வர மாட்டீங்க? ஓகே. செருகளத்தூர் சரண்யா. செருகளத்தூர் என்ன மாதிரி ஒரு ஊர் பேரியா? செருகளத்தூர் சரண்யா. வணக்கம்.
4: நன்றி
1: தலைவரே. உங்க பேரு?
4: ஞானி சரவணன், கும்பகோணம்.
1: அதனாலதான் உங்களுக்கு ஞானி முன்னாடியே பேர் வச்சிருக்காங்க. எப்படி கெஸ் பண்ணிருக்காங்க பாருங்க.
3: நலமாக
1: இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் சார்.
1: ஒரு வரி போடுவேன், அதை நீங்கள் கேட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும். சொல்ல முடியுமா?
3: காதல் தான் கல்லடித்தேன் அன்பேன்னு வருது பாடல்.
1: காதலால் கல்லடித்தேன். ஓகே
3: சார்,
1: சரி சார், அடுத்த நேர் கொடுத்துடலாமா?
3: நன்றி,
1: வணக்கம். அடுத்ததாக வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
5: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம் வனஜா மேடம், சொல்லுங்க மேடம்.
5: உலக மொழியில் உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து. அங்கே
1: எல்லாமே நேரெழுத்தா?
5: ஆமா சார், எல்லாமே நேரெழுத்து, காதல் தான் கல்லெழுத்து.
1: ஓகே, நன்றி.

நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நேர் எழுத்து, காதல் தான் கல் எழுத்து என்று. ஆனாலும் நான் இன்னும் பதில், நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே வரல பதிலுக்கு என்பதனால் அடுத்து ஒரு பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 30 நிமிடங்கள் வரை அந்த ரெண்டாவது பாட்டுக்கு இன்னும் பதிலே சொல்லவில்லை. ஹரிகரன் வழக்கமாக கரெக்டாக சொல்லிடுவார், இப்போ அவர் பதில் சொல்ல. ஓகே, காதல் தான் கண் எழுத்து, ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா. என்ன குடும்பம் சார், நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமே பங்கு பண்ண சொல்லி ஆனால் போயிலேயே அடையாளப்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி இந்த பஞ்சாயத்துக்கு என்ன அறிய. ஓகே, உலக முடிவில் வரை எல்லாமே நேரிட்டு ஓகே அப்படிங்கிறார் ஹயாத் பாஷா. உலகம் ஒளியில் வரும் எல்லாமே நேர் எழுத்து என்கிறார் சூளை ரீஜா மனோகரன். உலக மொழியில் வரும் எல்லாமே நெறியிட்டு காதல்தான் கல்லடித்து என்கிறார் மாலினி தேவி அருணாச்சலம். நீலுலக மொழியில் வரும் எல்லாமே நேர் எழுத்து, காதல்தான் கல்லெழுத்து என்கிறார் வித்யாரவி பெரும்பாக்கத்திலிருந்து. அதே தான் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஓகே, அரசடி குப்பம் சரவணன் அதுதான் சொல்கிறாரு, காதல் தான் கல்லெழுத்து அன்பு. ரெண்டாவது லைன் மட்டும் சேஃபாக சொல்லிட்டார், முதல் லைன் தான் எனக்கு வேணும். உலக மொழியில் வரும் எல்லாமே நேர் எழுத்து என்கிறார் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. நேர் எழுத்து தாங்கிறாரு அந்தோனி ராஜு, ஆனால் நான் இல்லைங்கிறேன், அது வேற ஒரு எழுத்து. அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா 2952085332838987 டயல் பண்ணுங்கள். வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுகிறீர்கள்?
2: கும்பகோணம் கார்த்திகா.
1: கார்த்திகா?
2: ஆமா, கார்த்திக்.
1: கார்த்திக், ஓகே, கும்பகோணத்திலிருந்து கார்த்திக்.
2: ஆமா சார்.
1: ஓகே, சொல்லுங்க கார்த்திக், பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.

0: உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து.
1: நேரா?
0: நேரெழுத்து.
1: நேர் நேர்.
0: காதல் தான் கல் எழுத்து.
1: அது ஓகே, காதல் தான் கல் எழுத்து, அது விட்டுறலாம், ஃப்ரீயா விட்டுறலாம் காதல. நேர் எழுத்து
0: அதுதானே?
1: அடுத்த நேர்ட்ட வாய்ப்பு போகுது. வணக்கம், கட் பண்ணிக்கிட்டீங்களே? 2952085328382897 டயல் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். ஏன் கட் ஆகுது என்றால், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கும் வந்து ஒருத்தர் வந்து டயல் பண்ணி திட்டுவார். வணக்கம்.
2: வணக்கம் நண்பா.
1: வணக்கம் அண்ணன், சொல்லுங்க.
2: உங்க வாய்ஸ் வந்து ஒரு குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, அழகாவும் இருக்கு,
1: ஜாலியா இருக்கா?
2: நான் பழைய நேரம் ரொம்ப வர்றதில்ல, இடம் கொடுத்துட்டு அவங்க கேக்குறத நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கேன்.
1: நன்றி.
2: இப்ப கால் கடிச்சிருச்சு, உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறேன்.
1: ஓகே.
2: ஒரு நேயர் வந்தாரு, யாராரோ வராங்க பேசுறாங்க, டக்கு லைன் கிடைக்குதுனாரு, அது கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், அதை கேட்டு நம்ம மகிழ்ச்சி அடையணும்.
1: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பகுதி வந்து சிவபிரகாஷ்.
1: சிவபிரகாஷ். ஓகே. அவங்க என்னன்னா, ஐயோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், டயல் பண்ணோம், டயல் பண்ணி கிடைக்கலையே, பிஸி பிஸின்னு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ நடக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றது. அதெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே வேணும், ஜாலியா இருக்கும்.
2: எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு வேணும்.
1: எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
2: அவ்வளவுதான்.
1: ஓகே.
2: இதை சொல்றதுக்காக நான் வந்து நம்ம உங்க கிட்ட பேசணும்.
1: நன்றி.
2: தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். புத்தூர். முத்து சொல்லுங்க, லைன் பதில் சொல்லுங்க.
3: உலக மொழியா கால
1: சொல்லுங்க. இணைப்பு ஏதோ பிரச்சனை இருக்கு, காதல் தான் கல் எழுத்து. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடராஜன் சுப்பையா புத்தகத்துல இருந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணிருக்காரு, அதுவும் தவறு. சத்தியமூர்த்தி இல்ல, நெறி எழுத்து, காதல் தான் கையில் எழுத்து, உலக மொழியில் வரும் எல்லாமே நெறி எழுத்து, காதல் தான் கல் எழுத்து. ஓகே. ஒருத்தர் பதில் சொல்லிட்டாருப்பா பேஸ்புக்ல. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து பதில் சொல்லிட்டாரு. உங்க பேர் சொல்லுங்க. சாரி ரொம்ப நேரமா. உலக மொழியில் வரும் எல்லாமே நீர் எழுத்து, தண்ணியில எழுதுறது, ஆனா காதல்ல தான் கண்ணில எழுதுறது, கல் எழுத்து, சிற்பம் மாதிரி. ஓகே விஜயா, கிண்டி விஜயா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. பேஸ்புக்ல அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாரு. வாழ்த்துக்கள் விஜயாவுக்கு, பெரிய வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு கிளிப்பிங் ரெடியா இருக்கு, அதுக்கு டயல் பண்ணுங்க. 2952085328389871 ஹேங்கோவா வருது அனிருத் மியூசிக்ல, டிசி படத்துல இருந்தேன்.

0: தானே, அதான் ட்ரெட். இப்போ ஜென்ஜி எங்க எங்களை மாதிரி ஜென்ஜிக்கெல்லாம் அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அங்கோவா பூம்பாம் டிகி டிகா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அதுல அது இன்னும் சூப்பரா இருக்கும், கேட்டு பாருங்க.
1: சொல்லுங்க சார்.
0: சரி ஓகே, வாங்க நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடலாம்.
1: போயிடுவோம்,
0: கிளிப்பிங் போடுறேன்.

0: இந்த ஜிங்கு ஜாக்கு முன்னாடி வர எல்லா லைனையும் சொல்லிட்டா உங்களுக்கு நீங்க தான் வந்து சூப்பர் ஹீரோ. சொல்லுங்க.
1: பழி வாங்கிட்டீங்க சார்.
0: நான் ஒண்ணும் வாங்கல.
1: இதை கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது மூணாவது போடும்போது தான் சார் வரும்.
0: ஓகே,
1: அடுத்தவங்க விட்டுருவோம் ரூட்டை.
0: அப்படி பண்ணிடலாம், நல்லது. நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
2: என்ன சார்? சாங் கலெக்ஷன்லாம் சூப்பரா இருந்தது.
0: எந்த
2: மணிக்கு மூணு மணிக்கு போட்டீங்க இல்லையா?
0: ஆமா,
2: நான் வந்து மேல் வாய்ஸ் தான் கேட்டிருக்கேன்.
0: ஓகே,
2: இன்னைக்கு நீங்க போட்டு செலக்ட் பண்ண மூணு மணி நேரம் சூப்பர் சாங் சார்.
0: ஜாலியா இருந்ததா?
2: நல்லா ஜாலியா இருந்து வேலை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தேன்.
0: ஓகே, உங்க பேரே சொல்ல.
2: சொல்லுங்க.

0: போதும், அடுத்த அடுத்த டயருக்கு வாய்ப்பு.
1: ஓகேங்க சார், நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க? அவரால் கண்டுபிடிக்க முடியல, கட் ஆயிடுச்சு. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
2: கும்பகோணத்திலிருந்து இந்திரா காந்தி சார், கும்போ டிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: நேரா பேருக்கு வந்துருங்களேன். கேட்டுக்கிட்டு அப்புறமா நான் வரேன். சரியா? ஓகே, இந்த பாட்டு வரிய கண்டுபிடிங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு லைன்? சக்கர கட்டியே, ஏ சுந்தரவல்லியே, ஏ ஜிங்கன ஜிங்காது, நான் ஒன்றும் சொல்ல, நான் நீங்கள் பாடுறத திருப்பி பாடுறேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் கோபி
0: சார். வணக்கம் கோபி கிருஷ்ணன். ஏன் இவ்வளோ ரகசியமா, ஏன் வெக்கமா பேசுறீங்க? வெக்கமா பேசுறீங்க அவ்வளோதான் சொல்லிடுவாங்கல்ல, ஃபைவ் மினிட்ஸ் அதிகபட்சம் டென் மினிட்ஸ்.
2: எனக்கு வந்து செல்லுலாம்
0: சரி பரவாயில்ல,
2: போயிடுது
0: சார். ஓகே பரவாயில்ல, ஏதாவது பாட்டு கண்டுபிடிச்சிங்களா?
2: அதான் இது முடச்சு மரத்து போச்சு, வயசு குறைஞ்சு போச்சு, அது ஒன்று கல் காதல் கல் எடுத்து கண்டு குடிச்சு அதுக்கு போயிட்டே இருக்குது.
0: சரி ஓகே, வாழ்த்துக்கள்.
2: ஓகே
0: தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
3: பாட்டு செஞ்சுங்களே,
0: பாட்டு
3: ஒரு பாட்டு பாட்டு

0: ஆமா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியல சார், அதுதான் ரொம்ப இந்த சக்கரை கட்டிங்கிற பாட்டு தானே சார்.
0: ஆமா ஆமா, சரி கண்டுபிடிச்சிட்டு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்.
1: சரி சார், எனக்கு ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மண்ணியார் வாழ்க்கை.
0: பேர் சொல்லுங்க.
1: கே முனுசாமி.
0: முனுசாமி ஐயா
1: வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா நன்றி. ஐயா
1: வணக்கம். வணக்கம்
0: நன்றி ஐயா, உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஐயா.
1: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நாள் ஆயம் கிடைக்காம கிடைச்சது, ரொம்ப நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்கு ஹாப்பியா?
1: ஹாப்பி.
0: ஓகே, என் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறுக.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்னைக்கு நல்லா தூங்குவாரு முனுசாமி ஐயா. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்சாரம் செல்லும் சார். சார்
0: கீழ்சாரம் செல்லும் சொல்லுங்க
2: சார். அந்த வரி சொல்லணுமா? நீங்க போறீங்களா அந்த வரி?
0: ஆமா ஆமா, அதுதான் நான் பாட்டு விளையாட்டா தெரியாமையே தான் இத்தனை நாளா கேக்குறீங்க.
2: இல்ல சார், நான் இப்பதான் வந்து வச்சேன், டியூன் பண்ணேன்.
0: சரி ஓகே, பரவாயில்ல.
2: கிட்ட பேசுறீங்க அதனால நான் டவுட் கேட்டுக்கிறேன்.
0: சரி ஓகே, கேட்டீங்களா அந்த வரி? கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன் சார். என்ன
0: சுந்தர மக்கங்க? ஆ சொல்லுங்க.
2: சுந்தரவல்லியே சந்தனமாக்குங்க.
0: சுந்தரவல்லியே சந்தனமாக்கணுமா?
2: ஆமா.
0: சுந்தரவல்லியே சந்தனமாக்குங்க.
2: ஆமா.
0: ஓகே, அப்புறம் அடுத்த லைன்
2: கட்டியே பொங்கல் ஆக்குங்க.
0: அது ஓகே. சுந்தரவல்லியே சந்தனமாக்கணுமா?
2: ஆமா.
0: எப்படி ஆக்குறது?
2: சுந்தரவல்லியே சக்கரை ஆக்குங்களா?
0: சக்கரையா சந்தனமா? கண்ணதாசா ஜேசுதாசா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமலை மாவட்டம் கொடுக்கூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: பேர் குருநாதன் சார்.
0: குருநாதன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இல்ல சார், இல்ல சார், உங்கள்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுக்கு தான் சார் லாண்டு கேட்டேன்
0: சார். லாண்டு கேட்டேன் சார். ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹலோ மிஸ்டர் நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நானும் சே இதெல்லாம் கொடுக்க கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சிறிய வேலைப்புற வேலை ஒரு பாட்டு பிரேக் தொடர்ந்து பேசலாம். இந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: பாட்டு விளையாட்டு 4:51 இப்போ ஜிங்குச்சா தக்லைஃப் படத்தில் வந்த ஒரு பாட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பதில் நிறைய பேரால் அப்கோர்ஸ் அது கேட்காம சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஹரிஹரன் கரெக்டான பதிலில் ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட பாதி பதிலில் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் தொடர்ந்து டயல் பண்ணியிருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: யார் பேசுறீங்க?
1: பேப்பர் மண்ணலூர் சரவணா கமலேஷ்.
0: சரவணா?
1: சரவணா கமலேஷ்.
0: சரவணா?
1: சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ், ஓகே ஓகே, சொல்லுங்க.
1: அது இந்த சுந்தரவெல்லிய சுந்தரமாக்குங்க, இன்னும் சுந்தரமாக்குங்க.
0: ஓகே, ஆக்கிரலாம்.
1: இந்த சக்கரை கட்டிய சேர்த்து பொங்கல் ஆக்குங்க.
0: ஆக்கிரலாம். ஓகே,
1: முதல்ல அதுக்கப்புறம் அர்த்தநாயக்கு வாய்ப்பு கொடுங்க.
0: சரி, ஓகே,
1: ரொம்ப நன்றி சார்.
0: இல்ல, இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதனால இதுவுமே பாராட்டுதான் உங்களுக்கு. ஓகே,
1: சரி.
0: உங்க பேரு சொன்னீங்க? சரவணா கமலேஷ். சரவணா கமலேஷ்,
1: ஆமா சார்.
0: ஓகே, வாழ்த்துக்கள் சரவணா கமலேஷ். நன்றி, வணக்கம். ஒரு நாள் ஃபுல்லா கேட்கலாமா? தங்கம் சரவணன் எங்க இருந்து அரசடி
1: கூப்பிட்டு?
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
2: பானு ஆவடி. பானு பேசுறேன் சார்.
0: பானு ஆவடி, சொல்லுங்க.
2: ஆமாங்க சார், இவ்வளவு நேரம்
0: டைப் பண்ணேன், லைன் கிடைக்கல. இப்பதான் கிடைச்சி. சரி, ஓகே
2: சார், ஒரே வாட்டி பாட்டு போடுங்க சார்.
0: தாராளமா போடுறேன்.

0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க. ரேடியோ வேலை குறைங்க, ரேடியோ தள்ளி ஓடுங்க அந்த பக்கம். போயிட்டீங்களா? உங்களுக்கு டைம் தரேன், அவர் கேட்கல, அதனால அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: பாக்கம் பருத்தி சுமதி.
1: என்னங்க?
2: பாக்கம் பருத்தி சுமதி.
1: என்னது இது? சிறுகளத்தூர், அதுக்கடுத்து பாக்கம்
2: பருத்தியூர்.
1: பாக்கம் பருத்தியூர்.
2: ஆமா சார்.
1: ஓகே. பருத்தி வீரனூர், பருத்தியூர் அப்படி வச்சுக்கிறேன். பாக்கம் பாட்டின பாக்கிறதுக்கு மாதிரி பாக்கம், அது ஒரு பாக்கம். ஓகே
2: சொல்லட்டுங்களா சார்?
1: சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க.
2: சுந்தரவல்லியே இன்னும் சந்தனம் வாங்குங்க, இது சக்கரை கட்டியே சேர்த்து பொங்கல் ஆக்குங்க.
1: ஏன் வைக்கப்படுறீங்க?
2: அதுல அடுத்த லைன் தெரியல சார்,
1: அதனால வைக்கல. சரி ஓகே, தப்பு இல்ல.
2: நன்றிங்க சார்.
1: நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: நன்றி,
1: வணக்கம். ஹலோ. இன்னுமா ஒரு மணி நேரம் கழிச்சு. யார் இது அப்படின்னா, இவங்க யாருன்னா, இதை ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருப்பவர்கள். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நான் பண்ணிட்டேன் பாரு சக்ஸஸ் அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு நைட் நல்லா தூக்கு வர்றவர். வணக்கம்.

0: யாரு?
1: நான் சீர்காழி மாணிக்கம் டெய்லர் பேசுறேன் சார்.
0: சீர்காழி மாணிக்கமா?
1: ஆ, மாணிக்கம் டெய்லர்.
0: சொல்லுங்க.
1: உங்க
0: மேல எனக்கு ரொம்ப அன்பு, அதனாலதான் வேற ஒண்ணு. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் மின்பா சார், பொன்னேரி ஜகண்டையில இருந்து கலியல் அமர்ந்து பேசுறேன்.
0: புது பாட்டு நீங்க தானே கேட்டீங்க, சொல்லுங்க.
2: ஆமா, நானும் லைன் புடிக்கிற கிடைக்க மாறுது. இங்க சுந்தரவல்லிய இன்னும் சுந்தரமா செங்க, இந்த சக்கரை கட்டிய சேர்த்து பொங்கலா செங்க,
0: எங்க கங்கை கொடுத்தோம் அங்க இருந்து ஆரம்பிங்க.
2: எங்க கங்கை கொடுத்தோம் உங்க உப்பை சேர்த்துக்க
0: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: நிஷா.
0: நிஷா எங்க இருந்து?
3: சென்னை.
0: சென்னை. சொல்லுங்க.
3: உஷா.
0: சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
3: சுந்தர வண்டியே சக்கர கட்டியே இருந்தீங்க. உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட.
0: அதுக்காக தான் வந்தீங்கன்னா ஜாலியா பேசுறீங்க, அவ்வளவுதானே. சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்ன சாப்பாடு, என்ன டிஃபன்?
3: கிடையாது.
0: சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.
3: ஓகே,
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏஆர் அமீன், சுப்லாஷினி, மை ஹார்ட் ஸ்பின்னிங். இட்லி கடையிலேருந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டான பதில் வந்து, எங்க சுந்தர வெள்ளியா இன்னும் சுந்தரம் ஆக்குங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக்குங்க, இந்த சக்கரை கட்டிய சேர்த்து பொங்கல் ஆக்குங்க, எங்க கங்கு கொடுத்தோம், கங்குன்னா நெருப்பு கொடுத்தோம், உங்க அடுப்புல சேர்த்துக்க, உங்க அடுப்புல சேர்த்துக்க எங்க கங்கை கொடுத்தோம், உலையில அறம் பொருள் இன்பம் மூணையும் சேர்த்து அந்த அடுப்பை மூட்டுங்க அப்படிங்கறத அர்த்தம். மறுபடியும் கேட்டீங்கன்னா நல்லா புரியும். ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா, அதுக்கப்புறம் கரெக்டான பதில் சொன்னவங்க அந்த வரியும் சேர்த்து பாடி டான்ஸ் ஆடிக்கலாம். ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கரெக்டான ரூபாய் பதில் சொன்னது எல்லாருமே வந்து சுந்தரமாக்குங்கிறத வந்து சந்தனமாக்குங்க அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதனால பதில் கரெக்டான பதிலால ஹரிகரன் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தார். அண்ட் வேற யாரும் இல்லை. ஓகே, சுந்தரவல்லி இன்னும் சுந்தரமாக சக்கரை கட்டிக்கிட்ட ரெண்டு வரி மட்டும் அன்புராணி சொல்லியிருந்தாங்க. எனிவே டயல் பண்ண அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் பித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மறுபடியான மாலை பொழுது நேரம் 5 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. அந்த மறுபடியான மாலை வேளையில் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கீங்க. எல்லா நேரங்களுக்கும் வணக்கத்தோட ஈவினிங் நம்ம பூந்தன்றில் என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னாவே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு நாள் ஆயிடுச்சு. எப்படா வந்து ஒரு நாள் லீவ் இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு பா ஞாயிற்றுக்கிழமை வரும், ஒரு வேளை 2 நாள் லீவ் இருந்தால் இப்போ எப்படி மனசு தோண ஆரம்பிக்குதுன்னா 3வது நாள் தான் லீவ் போடலாமா, இல்லை இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் சேர்த்து வரும்போது வெள்ளிக்கிழமை வந்தால் சனி ஞாயிறு சேர்த்து போட்டு விட்டுரு லீவை, இல்லை திங்கக்கிழமை வருதா இப்படி ஒரு 3 நாள் சேர்த்து போட்டு விட்டுருன்னு சொல்லி எங்கேயாச்சும் நமக்கு வந்து இந்த விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த விடுமுறை நாட்களில் நம்ம ஃபேமிலியில் நம்ம வீடுகளில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? முன்னெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோமா, காப்பி சாப்பிட்டோமா, பல்லு விளக்கணுமா, படுத்து தூங்கணுமான்னு இருந்துட்டுருப்போம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா அவுட்டிங் போகணும், இல்லை ஒரு மூவிக்கு போகணும், இல்லை வந்து நான் வந்து நம்ம ட்ரெக்கிங்கு அட்வென்ச்சரு, இல்லை வெளியூருக்கு போகணும், இல்லை எங்கேயா பிடிச்ச ஆன்மீக தலங்களுக்கு ஒரு டூர், இந்த மாதிரிலாம் வந்து போகணுன்ற எண்ணம் வந்து லீவ் நாளில் நிறைய பிளான் பண்ணுறோம் கோடை காலத்தில் சம்மர் வெக்கேஷன்ஸ்னு. அப்படி இன்றைக்கி இருக்கிற விடுமுறை நாட்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது உங்கள் வீட்டில், உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி டேட் 10 செப்டம்பர் பூந்தென்றல்னு போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்டாக பதிவிடலாம். அப்படி வந்து நேயர்களே என்றும் புதுமை படைக்கும் நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். அதனால் தொடர்ச்சியாக காலையிலேருந்து நிறைய காலர் ஷோ பேசியிருப்பீங்க, அதனால் ஒரு ஷோவில் பேசியிருந்தீங்க அப்படின்னா புது நேயர்கள் வந்து அவங்க பேசும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, அதனால் நமக்கு பிடிச்ச விஷயம். அதனால் இந்த நேரத்தில் கால் பண்ணுறவங்க உங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை உங்களுக்கு தோன்ற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் விபத் பாரதி தமிழ் 102.3 கமெண்ட்டில் நீங்கள் நான் கேட்குற விடுமுறை நாட்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் வந்து லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆ சார்,
0: உங்களுக்கு லீவ் விடும், அந்த விடுமுறைனால இன்னைக்கு குடும்பத்தில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அப்படியே போய் படுத்து தூங்குவோன்னு இருக்கா, இல்லை இல்லை வெளியில் அவுட்டிங் போகணும் சாப்பிடணும் இல்லை எங்கேயாச்சும் போகணும் அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கு செலவாக இருக்கு, அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கிற விடுமுறை நாள்?
1: இல்லாமா சார், நம்ம வாரம்பெல்லாம் ரெகுலராக நம்ம கார்பெண்டருக்கு பார்க்குறவங்க நம்ம ஒரு நாள் ஜஸ்ட் எதிர்பார்த்தா இருக்கிறது.
0: வேற வழி இல்ல, ஒரு மாதிரி தட்டுலாம் டர்ன்னு சவுண்டா வந்து சாப்பாடு எழுதுங்க.

0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
1: சார் கலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலா.
1: சார் சம்மர் வீக்லாம் டூர் போவோம் சார். இன்னைக்கு இடையில வந்து சண்டே சாட்டர்டே, அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு
0: அது வருவீங்க அப்படிதான் இருக்க எதிர்பார்ப்புன்னு கேட்கணும். நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படிலாம் எதிர்பார்ப்பு மாறி இருக்குன்றத. ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சந்திரகலாவதி, சென்னை.
0: சந்திரகலாவதி, சென்னை. சொல்லுங்க சந்திரகலாவதி.
2: வீட்டுல ஒரு நாள் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிள்ளைகளோட நல்ல ஜாலியா பேரம்பத்தைகளோட
0: பொழுதுலாம் போவோம். அப்படி எதிர்பார்ப்பு அப்படி இருக்கா? நம்ம ஓகே அப்படிதான் நிறைய எதிர்பார்க்கறாங்க, வெளியில போகணும், குழந்தைங்களோட ஜாலியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஒரு ரெஸ்ட்,
2: வெளியே போகணும்,
0: சினிமாவுக்கு போகணும்,
2: கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகணும்,
0: கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மூணு வேலையும் சாப்பிட்டு
2: வந்துடலான்ட்டு
0: அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நான் லீவ் நாள்லாம் அப்படிதான் இருக்கு.
2: தலைவலிக்கிறாங்க.
0: வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து பேசுறேங்க, சத்யபிரியா.
0: சத்யபிரியா, கும்பகோணம். சொல்லுங்க சத்யபிரியா.
3: வெளியே
0: போனமா, மெனு கடை பார்த்தமா, சாப்பிட்டமா இருக்கலாம்.
4: தலைப்பு
0: ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். இன்றைய விடுமுறை நாளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு?
4: விடுமுறை நாட்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா, விடுமுறை நாட்கள் பெரும்பாலும் ஐயா என்னுடைய பணி கொஞ்சம் கஷ்டமான படி, கட்டுமான துறையில அதிகமாக வேலை பார்த்தேன். விடுமுறை தினம் என்னன்னு பெரும்பாலும் ஓய்வு எடுக்கதான் விரும்புவேன். நல்ல வானொலி கேட்பது, கதைப்பு, பாலகுமாரனுடைய புத்தகங்கள்லாம் எனக்கு உயிர். அவருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பேன் நான்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அழகா பேசிட்டு இருக்காங்க, பாட்டு வந்துட்டு இருக்கு. ஆயுத எழுத்து படத்துல சுனிதா சாரதி, ஏஆர் ரமான், பாப் ஷாலினி, இவங்களுடைய குரல்லாம் வைரமுத்துவரிகளை யார் மீது செய்யல, ஃபனா யாக்கை திரின்னு அப்படியே ஒரு பார்ட்டி சாங் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இல்லை, நீங்கள் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய விடுமுறை நாள் எப்படியானதாக இருக்கும் அப்படின்ற பதில் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம அப்படி கேட்கல, நம்ம கொடுக்கறது வேறு, எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்காது. சில நேரம் பூர்த்தி செய்ய முடியும், சில நேரம் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி இன்றைய விடுமுறை நாட்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது வீட்டில், அதை நம்ம பண்ணுறோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப் போகலாமா அப்படி சும்மா பேசிகிட்டு இருப்போம். நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் போகிறது அப்படின்றது பெரிய கனவு, வயசே ஆயிரும், அடுத்த தலைமுறையும் வந்துடும், கோவா ட்ரிப்லாம் போக மாட்டோம். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க இன்றைய விடுமுறை நாட்களில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்ப அனைவர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குதூகலமாக நேரத்தை செலவழிப்போம், உறவுகள் அனைவரும் ஒரே வீட்டில் சங்கமித்து உணிவறிந்து மகிழ்ச்சியை. அந்த காலத்தில் அப்படி இப்படி அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ நீ ஒரு புடவை கட்டிகிட்டு இருந்திருப்பார் ஹாஹா அப்படி சொல்லி ஜாலியாக வந்து நாங்கள் அந்த ஒரு விடுமுறை நாள்லேயே ஒன்றா சேர்ந்துருவோம். இது எங்கள் வீட்டில் வந்து வார வாரம் நடக்கும், வார வாரம் இதான் நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற விடுமுறை நாள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் எதிர்பார்ப்புன்னு உங்களுக்கு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ சார்,
0: வணக்கம். வணக்கம்,
1: எம்டி ரவிச்சந்திரன் அம்பத்தூர் சார்.
0: சொல்லுங்கள் ரவிச்சந்திரன் சார்.
1: ஆ, முந்தெல்லாம் எல்லாம் சென்னையில் இருக்க ஒவ்வொரு பின்கோடுக்கும் போவோம் சார், சொந்தக்கார் வீடு. எல்லாமே சர்ச்சுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க சார், சர்ச்சில் அதிகம் நடக்குது. அந்த ஃபைவ் டேஸ் அந்த சர்ச்சிலேயே செலவு பண்ணிடுறாங்க
0: சார். ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிறாங்க சொல்றாரு. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம், விவித் பாரதிங்களா?
0: விவித் பாரதி தான். யார் எங்கேருந்து பேசுறீங்க மேம்? உங்கள் ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். உன் பேர் சொல்லுங்க மேம். வேலூர்லேருந்து. ஷர்லி, ஓகே, சொல்லுங்க மேம். ஏன் நல்லா பேசுங்க சத்தமா.
2: நாங்க விடுமுறை நாட்கள்ல நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியா டிவி பார்த்துட்டு குக் பண்ணி சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்போம்.
0: ஆனா முடியாது. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, டிவி பார்த்துட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். ஆனா அது பண்ண முடியல.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: சார் வணக்கம் சார், தஞ்சாவூர் மாவட்டம் உண்மையா வந்து ராஜா பேசுறேன்
0: சார். ராஜா, சொல்லுங்க ராஜா சார்.
3: சார் விடுமுறைங்கிறது வந்து ஒரு என்ன கேட்டீங்கன்னா,
0: லீவு நாளா?
3: லீவு நாள் வந்து பாத்தீங்கன்னா
0: விடுமுறை. சொல்லுங்க விடுமுறை நாள்.
3: வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம சமைச்சு போடுறோம். அந்த ஆளுக்கு குழந்தைங்களை சமைச்சு சமைச்சு அடுப்புலயே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நம்ம அழைச்சிட்டு வெளியில அப்படியே இந்த ஹோட்டலு சினிமா அப்படி அழைச்சிட்டு போக மாட்டாரா அப்படின்னா மனசுல ஏங்கிட்டு இருப்பாரு.
0: ஏங்குது மனசு.
3: ஆமாங்க, அது நமக்கு புரியும். அவங்க அந்த லீவ்ல வந்தாலும் அவங்க மனசு நமக்கு தெரியும், முகம் தெரிஞ்சு சுழிச்சிடும்.
0: சரி,
3: காலையில ஏதாவது சட்னி இட்லி ஏதோ கொடுக்கும்போது அவங்களுக்கு தப்பு தப்புன்னு வைப்பாங்க. அப்ப நம்ம புரிஞ்சு சரி கிளம்பு, நம்ம இப்படி பாப்போம், கும்பகோணம் போயிட்டு வரோம், தஞ்சாவூர் போயிட்டு வரோம்ட்டு ஒரு ஜாலியா அப்படி போயிட்டு
0: வெளியில போகணும். லீவ் நாள்லாம் வெளியில போகணும். அதோட எக்ஸ்பிரஷனா வந்து பாத்திரமே கொஞ்சம் சவுண்டா வந்துச்சுன்னா அதான், அவ்வளவுதான். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா ரைட்டே கிளம்பிடுவான் வெளியே அப்படின்ட்டு கிளம்பிடுவீங்க. ஓகே, வணக்கம். மித் பார் தமிழகம்.
4: ஹலோ,
0: வணக்கம். ஹாலிதா
4: பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. பட்டுக்கோட்டை ஹாலிதா, கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கீங்க என்ன? பஸ் பிடிக்கிற மாதிரி சொல்றீங்களே.
4: ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கேன் சார்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க ஹாலிதா, லீவு நாள்ல எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு?
4: லீவு நாள்ல எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு வெளியில கிளம்பணும், தியேட்டருக்கு போகணும். தியேட்டருக்கு போகலாம், யாவது தர்காவுக்கு போவோம். அத அது மாதிரி பிள்ளைங்க ஆசைப்பட்டா ஏதாவது எக்ஸிபிஷன் எங்கேயாவது நடந்துச்சுன்னா போவோம்.
0: ஆக மொத்தம் ஆக மொத்தம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடணும்.
4: வீட்டுல இருக்கணும் கொஞ்சம் கூட யாருக்குமே தோணாது,
0: தோணாது, கிளம்புவோம் சும்மா.
4: வெளியில போறோம்ல, அதனால லீவ்ல ஜாலியா எங்கயாவது போயிட்டு தியேட்டர், மெயின் தியேட்டர்,
0: பசங்க சீக்கிரம் எந்திரிச்சா நீங்க லீவ்னால நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
4: ஓகே, சூப்பர்.

பாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: ரெட்டில் சையத் பாஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போயே பிளான் பண்ணிட்டாங்க சார், இந்த வாரத்துக்கு மகாபலிபுரம் போய் அப்படியே வந்து கோவலம் எல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதாவது இப்போல்லாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி முன்னாடியே இந்த மாதத்துக்கு எப்போல்லாம் நம்ம முன்னாடிலாம் காலண்டர் இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஹாலிடே வர்றதை விட கவர்மெண்ட் ஹாலிடே எந்த நாளில் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, லீவ் நாளில் வருதா? என்னடாது லீவ் நாளில் கவர்மெண்ட் ஹாலிடே விடுது, ஒர்க்கிங் டேஸில் வந்தாலும் நமக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. இப்போ அப்படி கிடையாது, லீவ்லேயே வந்து ஒரு நாள் இன்னொரு நாள்

0: போட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போயிட்டு அப்படியே கோவளம் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க சார். பார்க்கலாம் அன்னைக்கு எதாவது பண்ண முடியுதா, பிளானை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுதான்னு. பட் எதிர்பார்ப்பு வெளியில் போகணும் அப்படி சொல்லியிருக்காங்க. தங்கம் சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசடி குப்பம் சரவணத்திலேருந்து விடுமுறை என்பது இல்லை என்றே சொல்லலாம். தினமும் ஏதாவது ஒரு விவசாயம் உண்மையிலே விவசாயம் பார்க்குறது வந்து அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வந்து ஒரு இது ரொம்ப ஸ்டாமினா தேவை. அதுக்கு விடுமுறை அப்படின்றது கிடையாது, ஏன்னா அது பிடிச்சி பண்ணும்பொழுது வந்து டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் எனக்கு லீவ் இல்லை அப்படி சொல்லி தங்கம் சரவணன் சொல்லியிருக்காரு. செல்வம் வள்ளி ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் என்ன சொல்கிறீங்கன்னா, விடுமுறை நாளன்று வெளியே சென்று வருவது தான் விருப்பம், ஆனால் தினமும் வீட்டில் சாப்பிட்டு போராக இருக்குது. ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு ஹோட்டல்லாம் போயிட்டு வரலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு இப்போல்லாம் எதிர்பார்ப்பு. வெளியில் போய் ஒரு ஹோட்டல் எதுக்கு, 6 நாள் 5 நாள் வீட்லேயே சாப்பிட்டுருக்கோம், அதே சோறு குழம்பு சப்பாத்தி இட்லி உப்புமா தோசை அதே சாம்பார் சட்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளைக்கு அதே சட்னி எடுத்து சில்லுன்றிருக்கு, கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஐ எதுக்கு அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹோட்டலை பக்கத்து போயிட்டு வரலாமே நினைக்கிறாங்க சார் இப்போல்லாம் வீட்டில் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நலமா சார்.
0: நலம் நலம்.
1: மேடவாக்கத்துல சித்ரா சார்.
0: சித்ரா மேடவாக்கத்துல இருந்து சொல்லுங்க சித்ரா.
1: ஆமா சார்
0: சொல்லுங்க சித்ரா.
1: எல்லாம் வெளிய போறேன்னு தான் சார் நினைக்கிறாங்க.
0: எல்லாம் வெளிய
1: பசங்க எல்லாம் வெளிய தான் சார் போவாங்க லீவுல.
0: எல்லாம் வெளிய தான் போணும்னு
1: நினைக்கிறாங்க. ஆமா,
0: ஒண்ணும் வீட்லயே இருக்கணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படி எல்லாம் நினைக்கிறதே இல்ல.
1: ஆமா ஆமா, இல்ல சார் வெளிய போறோம்.
0: நம்ம சமைச்சு வச்சாலும் என்ன இதெல்லாம் சாப்பாடு அப்படினா
2: இருப்பாங்க.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த

0: 5:33 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம் பூந்தண்டர்ல. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்குது விடுமுறை நாட்கள்ல வீட்டில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் நிறைய பேர் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. சூழ ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுமுறை நாள்னா மகன் மருமகள் மனைவி அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துலேயும் வந்து கூப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில் போயிடுவோம் சார், அதனால் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறது கிடையாது, என்னத்துக்கு விடுமுறை நாளில் வீட்டில் இருந்துட்டு அப்படியே வெளியில் கிளம்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, குடும்பத்தில் உள்ள அனைவரும் வீட்டிலேயே இட்லி, இட்லி பொடி, எலுமிச்சை சாதம், மசால் வடை, ஊறுகா இவற்றை எடுத்துக்கொண்டு எதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத வந்து அவர் போட்டிருக்கிறாரு. காலையிலேயே இன்றைக்கி உயிரியல் பூங்காவுக்கு போயிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு சாப்பிட்டு விட்டு 8 மணிக்கு தான் வீடு திரும்புவோம். லீவ்னாலே இதான் பழக்கம் எங்களுக்கு. ஏன்னா குடும்பத்தினர்கள்லாம் ஒன்று சேர்றது அப்படின்றது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரே ஜாலி தான். அது முடித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் அதை என்ன அவன் எப்படி பேசுகிறான் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால் அந்த நேரத்தில் நல்லா ஜாலியாக இருப்போம், அதனால் வெளியில் கிளம்பிடுவோம் குடும்பத்தோடன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன். நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போலாம் வீட்டில் வந்து வெளியில் தான் சார் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து சொந்த ஊருக்கு தேனி, அவங்க சொந்த ஊர் தேனி. அதனால் வந்து எனக்கு வந்து விடுமுறை நாட்கள்னாவே வந்து கிளம்பலாமா ஊருக்கு, இப்படியா அடித்து பிடிச்சி ஊருக்கு போயிட்டு அங்கே 4 பேர்த்தை பார்த்து பேசி என்ன சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு 4 டைலாக் விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து டப்புன்னு கிளம்பி வந்துடுவோம், லீவ் போகிறதே தெரில. இருந்தாலும் வந்து எங்கள் ஊருக்கு போகணுன்னு தான் வீட்டில் வந்து நினைக்கிறாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னு தான் பிளான் பண்ணுறோம். அது சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்காமல் இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம் வித் பா தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: நான் பேரலம் செந்தில் கண்ணன் சார்.
0: செந்தில் கண்ணன், சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
1: நமக்கு இந்த கடை வச்சிருக்கேன் சார், அதனால விடுமுறை கிடையாது.
0: விடுமுறை கிடையாது,
1: போறதை பார்த்து இதுதான் பண்ணலாம், போக முடியாது.
0: போக முடியாது,
1: எப்பயுமே தான் கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பந்த் திடீர்னு லீவுனா ஏதாவது போகலாம்,
0: அவ்வளவுதான்.
1: வணக்கம்
0: வித் பார் தமிழகம். வணக்கம்.
2: நாங்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேன்.
0: செண்பகவல்லி ரங்கநாதன், சொல்லுங்க செண்பகவல்லி.
2: நானும் எங்க வீட்டுக்காரன் தாங்க சார் இருக்கோம். மாசத்துக்கு 2 தடவை எங்கயா வெளியில போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க
0: சார். வெளியில போலான்னு ஒரு பிளான் போட்டுப்பீங்க?
2: கூட்டிட்டு போவாங்க சார். எங்க பக்கத்துல கோவிலுக்கு, கடலூர் கோவிலுக்கு, கூட்டிட்டு
0: போவாருங்க சார். ஓகே, சூப்பர். வெளியில் போகணுன்னு தான் நிறைய நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பேசிகிட்ருக்காங்க. அஞ்சாவது படத்துலேருந்து கத்தாழ கண்ணால் படுறது அந்த நேரத்தில் இந்த வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். நவீன் மாதவ் குரலில், கபிலன் வரிகளில், சுந்தர் சி பாபு இசையில்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: அஞ்சு மணி 41:00 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தென்றல், வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கோம் பூந்தென்றல்ல விடுமுறை நாட்கள்ல வீட்டோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். சுகுமார் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுமுறைனாலே குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே செல்வது தான் சார் ரொம்ப அவசியம். ஏன்னா தினம் காலையில் எழுந்திருக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நம்ம இருக்கிற வேலையை செஞ்சிட்ருக்கோம். தினசரி வேலையிலேருந்து கொஞ்சம் ஒரு எஃப்ஐ பட்டன் அமுக்குன மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் ஒரு மனசு உற்சாகமாக இருக்குது. அதெல்லாம் ரைட்டு. அந்த விடுமுறை நாட்களில் இருக்கிற எதிர்பார்ப்பு இ டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு செலவுகள் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் விடுமுறை நாட்களில் இன்றைக்கி வந்து செலவுகளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் த ஃபாலோவிங் ஆயிடுது. அதனால் ஆனால் வந்து அப்பப்போ விடுமுறை நாட்களில் வெளியில் போயிட்டு வர்றது வந்து ஒரு மனதுக்கு உற்சாகம் தரும்னு சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயணம் போகும் அற்புத இடம் விடுமுறைனாவே கொடைக்கானல் போயிடுவோம் சார். அதாவது நமக்கு ஒரு நாள் அரைநாள் விடுமுறை கிடைச்சா அப்போ போக முடியாது. பட் தானே இவருக்கு ஒரு லாங் லீவ் கிடைச்சி அப்படின்னா கொடைக்கானல் போயிட்டு வந்துடுவேன். அதுதான் எனக்கு சமீபத்திய பயணமும் அதுதான். அங்கே போயிட்டு அப்படியே அந்த இயற்கையை ரசித்து, என்ன ஒரு காற்று, என்ன ஒரு மலைகள், அந்த மலை சாரல்கள், குருவி கத்தும் சத்தம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கே ஒரு இசை கேட்குற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வந்துடும் சொல்லியிருக்காரு. முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கெல்லாம் விடுமுறை நாட்களில் வந்து காலை சிற்றுண்டி, மதியம் சாப்பாட்டு, அதாவது சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மடமாக்கம் அயன் முரளி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டு

0: ஏன் எல்லாத்துக்கும் நன்றிகளோட அடுத்த நேர் பேசுறாங்க கேட்டுடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
1: சார், ஜாலியா இருக்கணும் சார்,
0: ஜாலியா இருக்கணும்.
1: என் விடுமுறை வந்த பேச்சு பாருலாம் போன் பண்ணி கூப்பிடுவாங்க சார். சத்தா எனக்கு மூணு நாள் லீவ் விட்டாங்க, கண்டிப்பா நீ வந்தா ஆகணும், லீவ் நாள் தானே சார், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நானும் எங்க வீட்டுல எங்க பையன் மூணு பேரும் கிளம்பி போவோம் சார்.
0: ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம், லைன்ல வந்து கட் ஆயிட்டீங்க. அப்புறம் நிறைய நேரங்கள் மாலை வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: திருவெட்டூர் பத்மா சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க திருவெட்டியூர் பத்மா.
2: நாங்க சார் வந்து லீவு நாள் ஒரு பாசுக்கு சினிமாவுக்கு தான் சார் நாங்க கிளம்பி போவோம்.
0: சினிமாவுக்கு தான் போகணும்.
2: ஆமா சார், நாங்க மூணு பேரும் கார் வீடு
0: இங்க தூங்குறதா, அங்க போய் தூங்கலாம்னு.
2: ஆமா சார்,
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஆமா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேட்டுப்பாளையம்
0: நாகராஜன்
3: சார். நாகராஜன் மேட்டுப்பாளையம்,
0: சொல்லுங்க நாகராஜன். எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்களா? ஓகே சூப்பர், நன்றி. ராஜகணேஷ் ஃப்ரம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்லேருந்து. சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் லீவ் கிட்டால் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் எப்போ இப்போலாம் லீவ் விடுச்சா நிம்மதியாக, எப்போ எப்படா லீவ் வரும். அது அந்த லீவ் நாளைக்கு முன்னாடி நாள் இருக்கு பாருங்கள், அப்போ தான் அந்த 5:30 to 6 ஆகிறதுக்குள்ளே ஒரு 24 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். வாட்ச் 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி பார்த்துட்ருப்போம், அட்டுக்கு அட்டுக்கு என்னடா அது இவ்வளோ சுலவாக சுற்றுது அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து நிம்மதியாக தூங்கணும், அவ்வளோதான் சார், அதான் இருப்பாக இருப்பு. ஆனால் எங்கே தூங்க விட்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறது. நைட்டு கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: ஹலோ, தஞ்சாவூர்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன்.
0: தஞ்சாவூர்லேருந்து பிரகாஷ், சொல்லுங்கள் பிரகாஷ் சார்.
3: ஆமாங்க,
0: ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்கள் பிரகாஷ் சார்.
3: சரிங்க சார்,
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிரகாஷ் சார்.
3: நமக்கு ஒன்றும் லீவ் எல்லாம் நமக்கு கிடைக்காது, நம்ம தறியில் தறி தண்ணி சிட்டா இருக்கோம், கை தறி மாதிரி நாமளாம் எடுத்தா தான் லீவ்,
0: அதான் உண்டு லீவ். அப்படி லீவ் எடுக்கும்போது என்னெல்லாம் வீட்டில் எதிர்பார்க்குறாங்க, என்ன பண்ணணும்னு?
3: நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க.
0: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம், பேசுறது முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு. அழகிய தமிழ் மகன் படத்துலேருந்து பொன்முகல் வந்தால் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில், முகமது அஸ்லாம் எம்பர் ஃபோனிக்ஸ் அவங்க குரலில், அலங்குடி சோமு வரிகளில். ஏராமணி இசையில் பாட வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அஞ்சு மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். விடுமுறை நாட்கள்ல வீட்டோட எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பிரபாகரன் ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, குறக்காட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் வந்து வெளியில போய் சந்தோஷத்தை நாம ஏன் விலை கொடுத்து வாங்கணும், வீட்டில் இருந்தபடியே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டா நல்லா இருக்குமே இருக்கும் தான். ஆனால் எங்கே ஏற்படுது, 3வது நிமிஷமே ஏதாவது ஒன்று வந்துருதே, அதனால வந்து வீட்லேயே நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரபாகரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. உடனே வணக்கம், விவத்பாய் தமிழகம் யாருங்கிறது பேசுறீங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
2: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: தலைப்புக்கு நன்றி சார். அதாவது லீவ் நாள்ல வந்து சென்னை கடற்கரை, மகாபலிபுரம், கோவளம், நமக்கு வந்து இயற்கையாவே கிடைச்ச பொக்கிஷம் சார் அது.
2: அதாவது எங்கெல்லாம் செலவு இல்லையா அங்க போயிட்டு வந்துடலாம்
3: அப்படியும் சொல்லலாம். செலவு இல்லாம கிடையாது, பேரம் பேச்சுகளோடு போனோம்னா நம்ம நிம்மதியா போய் வரணும்னா அதுதான் சார் நல்ல இடம்.
2: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித்பா தமிழகம்.
4: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். ஆனந்த், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், சொல்லுங்க டெல்லி சார்.
4: ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா.

0: கிடைச்சா ஓய்வு கிடைக்காது, பெரும்பாலும் இல்ல கிடைச்சா கோயிலுக்கு போவோம்யா.
1: அவ்வளவுதான்,
0: அங்கதான் போனாதான் நமக்கு ஏமாந்தவர் அவர் தான், அவரை தான் திட்ட முடியும்.
1: நம்ம மைண்ட் வைஸ் அவருக்கு தான் கேட்கணும்.
0: ஆமாங்க நம்ம.
1: ஓகே வணக்கம் மித்பாய் தமிழகம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: வேதாரண்ய வட்டம் கத்திரிப்பட்டத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்
1: சார். பாக்யராஜ் சொல்லுங்க. பாக்யராஜ் சார்,
2: லீவ் நாள்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் கடையில உட்காந்து நல்லா நிம்மதியா சாப்பிடுறது சார், ஜாலியா
1: சாப்பிடணும் வெளியில.
2: ஆமா பிள்ளைங்களா?
1: ஓகே அவ்வளவுதான்.
2: ஆமா சார், நன்றி.
1: வணக்கம். வணக்கம்.
2: சாமிநாதன் சார் தனியா போறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், குடும்பத்தோட பிள்ளைகளோட போற இன்ட்ரெஸ்ட் வச்சா என் பேரப்பிள்ளை அழைச்சிட்டு போனா அது அது இதுன்னு பெரிய
1: வைக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, லைன் கிடைச்சிச்சு, அவன் எடுத்துட்டான், பேசுங்க அப்படின்றாங்க, நான் பேச மாட்டேறீங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
1: வெண்ணிலா முருகபாண்டியன் சொல்லுங்க. வெண்ணிலா,
3: நாங்க டெய்லி பால் கறக்குற வேலை சார், காலையில இல்ல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆகணும்.
1: எந்திரிச்சு
3: அதனால 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்காம 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கணும். ஒரு எதிர்பார்ப்பு, சாப்பாடு மட்டும் செய்ய கூடாது. ஒரு 2 நாளைக்காவது யாராவது செஞ்சு போட்டா சாப்பிட்டுட்டு ஜாலியா அப்படியே தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா ஓடுது சார். எங்க போகலாம்னு தெரியல.
1: எங்க பண்ணது அந்த கண்ணு குட்டியை இழுத்து கட்டுறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு சார்.
3: நிறைவு
1: நேரம் ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்படி எதிர்பார்ப்பு இருக்கு, எங்க ஆடு மாடு பால் கறக்கறது அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைக்கிற முடியலன்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப சூப்பர் பேசுன எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீன் மங்களம். 8 மணிக்கு வந்து நீ கூறினாலும் இன்னொரு தலைப்புல வந்து சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க பூந்தண்டல் வித் பா தமிழ் 102.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4, திருப்பத்தூர் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் வித் பா தமிழ் 102.3 கேட்டுருக்கலாத்துக்கும் நன்றிகளோட நிகழ்ச்சியோட நிறைவு படலாம். கோவா படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. கோவா படத்துலேருந்து அடுத்ததாக நம்ம போடலாம். இப்போ எங்கேயும் காதல் படத்துலேருந்து நங்கை படம் தான் வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். வித் பா தமிழ் 102.3. நான் ஆர்ஜே ஆனந்த்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை.
1: நேரவாறு ஒரு நிமிடம் திரை இசையில் வந்த பக்தி இசை பாடல்கள் அன்பென்ற மழையிலே பாடலோடு தொடங்குகிறது பக்தி மாலையின்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: டி எம் சௌந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் ஜி தேவராஜன் இசையில் சுவாமி ஐயப்பன். திரைப்படத்திலிருந்து அடுத்து

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவேக்

0: பக்தி மாலை
1: 6:14 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மாலை திரை இசையில் வந்த பக்தி இசை பாடல்கள் TM சௌந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் எழுதிய KV மகாதேவன் இசையில் திருமால் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்

மற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக் கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11ஆம் தேதி தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968ஆம் ஆண்டு முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர

0: உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு மணி 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை மணி 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு மணி 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலரா கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
4: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துலேருந்து பேசுகிறேன். மொதல் வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலை ஓர வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவித்தார். அதனால் நான் மொதல் 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமாக இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கேன். நான் மொதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு மொதல் மாதத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமாக நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவித்த நரேந்திர மோடிஜி ஐயா நான் நன்றியை தெரிவித்திருக்கேன்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மை பாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்பக் கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்க ஓவிய சிற்பக் கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்

0: தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒலிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

6:42 நிமிடங்களுக்கு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே. அப்பா, இன்னும் ஒரே ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வியாழக்கிழமை சாயங்காலம் முடிச்சிட்டோம் அப்படின்னு வீட்டுக்கு அவசர அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறவங்க, அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு நாள் தான், எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டியூஷன் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு அவசர அவசரமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்னும் ஒரு நாள் தான், ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் லேட்டாக சமைச்சா போதும் அப்படின்னு சமையல் வேலைகளில் இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கும். தனியாக வியாழக்கிழமைங்கிறப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் தானே, எப்படியாவது தாக்கு பிடிச்சி சூனா பணம் எப்படியாவது நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அதான் இருக்கும், ஆனால் மண்டே ஆச்சுன்னா அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி டெய்லி இருக்கிறது தானே. இந்த மாதிரியான டென்ஷன் ஆன டைமில் என்ன வேற என்ன நமக்கு இருக்குது என்றால் பாட்டு மியூசிக் தான். அப்படி இப்போ நீங்கள் கேட்க போகிற பாடல்கள் என்னென்ன? தெய்வ திருமகள் படத்தில் இருந்து, அதைத் தொடர்ந்து குள்ள நரி கூட்டம் திரைப்படத்தில் இருந்து, அதைத் தொடர்ந்து வாகை சூடவா படத்தில் இருந்து, இந்த மூணு பாடல்களும்

தடுத்து கேட்க போகிறீங்க. 102.3 பாரதி தமிழ் பண்பல. இல்லை, ஹரிச்சரன் வாய்ஸில் நாமத்துக்குமார் எழுதி, ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் இந்த பாட்டு தெய்வ திருமகள் படத்தில் இருக்கு.

ஆறு மணி 49 நிமிடங்களுக்கு 102.3 பார் தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். செல்வகணேஷ் இசையமைப்பாளருடைய ஒரு பாட்டு அடுத்து கேட்க போறீங்க. விழிகளிலே பாட்டு, கார்த்திக் சின்மை குரல்கள், நாமத்துக்குமார் எழுதினது. குள்ளநரி கூட்டம் அந்த வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தார். அதில் சூப்பர் பாட்டாக இருக்கும், அத்தனை பாட்டுமே ஹிட்டு. அண்ட் அது தொடர்ந்து அவர் பண்ண ஆல்பத்தில் இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல பாட்டு, சூப்பராக இருக்கும் பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நான் கேட்டு, நீங்களும்

0: Adoro.
1: அனிதா வாய்ஸில் வெறுமத்தை எழுதி ஜிப்ரன் இசையில் வாகை சூடவா படத்தில் இந்த பாட்டு ஒரு ரொம்ப யூனிக்கான வாய்ஸ் அனிதாது.

0: உங்கள் மனதோடு பேசும் குரல். ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, ஆயிரம் உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

7:01 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை தேர்ஸ்டே மியூசிக் டே அப்படி வச்சுக்கலாம். ஓகே, விவத் பாரதி நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு நாள். பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் ஒரு மனிதனுக்கு பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல ஒவ்வொரு முறையும், ஆர் பக்கத்துலேயே இருந்துடவும் முடியாதுல்ல. இந்த மாதிரி நேரத்தில் தான் இலக்கியம் அல்லது இசை இது ரெண்டும் வந்து ஒரு ஆறுதலாக வந்து சேரும், நம்பிக்கையை தரும். அண்ட் சிம்பிளாக ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை தருது அப்படிங்கிறது, பாசிட்டிவிட்டியை கடத்துறது அப்படிங்கிறது. இசை தன்னுடைய வேலையை தானாக செய்யும். 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பாடல்களுக்கும் வயசு. அண்ட் 25 வருஷங்களாகவும் பெஸ்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி லிஸ்ட்டில் இன்னும் இருக்குது. ஓகே, அண்ட் அப்படி இந்த பாடல் ஒரு பாடல் ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து வர பாவிஜய் எழுதின பாட்டு. ஆட்டோகிராஃப் படத்தில் ரொம்ப ஃபேமஸான இந்த பாட்டு சித்ரா குரல் பரத்வாஜ் இசையில் வந்த ஒவ்வொரு பூக்களுமே. அதை தொடர்ந்து மூங்கில் காடுகளே பாட்டு சாமுராய் படத்தில் வைரமுத்து எழுதினது, ஹரிஜயராஜ் இசையில் ஹரிஹரன் அண்ட் திப்பு குரல்களில் ரெண்டு பாடல்களும் அடுத்து கேட்க போகிறீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
2: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமாக எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமாக ஆங்கிலத்தில், அப்புறம் தமிழில் விரிவாக, அதுக்கப்புறம் ஒரு நூலாகவே எழுதி

0: தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு ரெண்டு பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு ரெண்டு சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டிற்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1,000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு ஞானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில்

0: மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டியது அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோவ் துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் எச் எஸ் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மேத்தா எழுதிய அந்த பாட்டு இசை ராஜா இளையராஜா இசையில் ஹரிஹரன் குரலில் காசி திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சிங்க. நிலையத்தின் நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கை நமக்கு நிறைய வளங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அதில் முக்கியமானது நிலவளம், அதாவது மண் வளம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை ஐம்பூதங்கள். இந்த அஞ்சில் ஒன்று நிலவளம். நிலம் நல்லபடியாக இருந்தால் தான் எந்த உயிரினமும் சிறப்பாக வாழ முடியும். மண் வளத்தை காப்பதில் நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, பெரும் பங்கு உண்டு. ரசாயனங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது மண் வளத்தை சீர்குலைக்கும். மண் வளம் சீராக இருப்பதில் இயற்கை உரங்கள், அதாவது அங்கக உரங்கள், பெரும் பங்காற்றுகின்றன. ரசாயனங்களை குறைத்து அங்கக உரங்களை அதிகம் உபயோகிப்பது தரமான உணவுப் பொருள் உற்பத்திக்கு வழிகோலும். ரசாயனங்களால் மண்ணில் நச்சுத்தன்மை படியும். நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இயற்கை உரங்கள் பயன்பாடு உதவுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் அங்கக உரங்கள், இயற்கை உரங்களை மட்டுமே நம்பி பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் ரசாயனங்களின் உபயோகம் உள்ள நுழைஞ்சி அதையே நாம் கிட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம். வெளியே வர முடியாத நிலை. ஜெகதீசன் ஐயா, இப்பப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகி ரசாயனங்களற்ற பயிர் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறார்கள் சிலர். ஏன், பலரும் அதில் வெற்றியும் பெற்று வருகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரியாததில்லை. இந்த பொன்மொழி இயற்கை உரங்களுக்கு பொருந்தாது. நிலத்தில் எவ்வளவு இயற்கை உரங்களையும் நாம் போடலாம், ஒன்றும் ஆகாது. பொதுவாக இயற்கை உரங்கள் நமது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இது உதவுது. நிலத்தில் உள்ள மேல் மண் தான் வளமான மண். இந்த மண்ணில் தான் நாம் போடும் இயற்கை உரம் கலக்கப்படுது. இதனால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும். மண்ணின் அங்கக கரிம அளவு, ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட், அதிகரிக்க செய்யும். மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். மண்ணின் இயற்பியல் கட்டமைப்பு மற்றும் வேதியியல் தன்மைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். ரசாயனங்களை மண்ணில் போட்டால் நச்சு படிமானங்கள் ஏற்படும். அங்கக உரங்கள் போட்டால் அதுபோல் எதுவும் ஏற்படாது. அங்கக உரங்கள் மண் மற்றும் பயிர்களுக்கு பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. மண்ணின் வளம் பெருமளவில் பாதுகாக்கப்படுது. அங்கக உரங்களோடு ரசாயனங்களையும் சேர்த்து இடும்போது தான் ரசாயன உரங்களின் முழு பலனையும் பயிர்கள் எடுத்துக்க முடியும். அதற்காகத்தான் ஓர் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் போடணும்னு ஒரு பரிந்துரை இருக்குது. இதுதான் முதல் பரிந்துரை. இதற்கு அடுத்தது தான் ரசாயன உரங்களின் பரிந்துரையே வரும். ஜெகதீசன் ஐயா, நாம் முதல்ல சொன்னதை மறந்துட்டு ரெண்டாவது சொன்னதை பிடிச்சிக்கிட்டோம். அதனால தான் நிறைய மாற்றங்கள், சிரமங்கள். இப்போது அப்படி அல்ல, எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதையே பயன்படுத்தணுங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்தி பயிர் சாகுபடி மேற்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதில் இப்போது விவசாய அன்பர்களும் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அரசாங்கமும் இதற்காக ஒரு தனித்துறையையே துவக்கியிருக்கு. பல புதுவிதமான இயற்கை இடுபொருட்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற நம்மாழ்வாரின் பொன்மொழியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிவரும் காலத்தில் இதில் நிறைய மாற்றம் உண்டாகும். மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும்.

0: எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: கேழ்வனி 35 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
0: நல்ல தமிழ் பாட்டு கேட்கணும் அப்படின்னு திடீர்னு தெரியும். அப்பனா இப்போ இது வரைக்கும் எழுதுன ஆறு எழுதிட்டு இருக்கிற இது வரைக்கும் கேட்ட இந்த பாட்டை தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்ல தமிழ் அப்படின்னு வந்து வந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் காரணம் சொல்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள், அதாவது துத்துணுண்டு வார்த்தைகள், இப்போ ஒரு ஹைக்கு கவிதை அப்படின்னு சொல்லுவோம்னே அந்த மாதிரி ஹைக்கு மாதிரியான வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு அந்த மெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அதுக்கு புதுசு புதுசாக ஒரு வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். 1996 வந்தது இந்த ஆல்பம். ஓகே, அறிவுமதி அவர்கள் எழுதினது, ஸ்ரீகுமரன் சித்ரா குரல்கள், இசைராஜா இளையராஜா இசையில், சிறைச்சாலை படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ஏழு மணி 43 நிமிடங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 72.3 பார்த்து தமிழ் பற்பலை பார்த்து சூப்பரை பார்த்து எத்தனை 1000 லட்சம் முறை கேட்டாலும் அதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அட இது நல்லா இருக்கே என்று பாராட்டக்கூடிய பாட்டு. அப்படி இருக்கிறதால தான் அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறோம். மொழி படத்தில் நினைக்கிறேன் அதில் ஒரு MS பாஸ்கர் வந்து பிருத்திவிராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேர்கிட்டே சொல்வார். அவர் வந்து கொஞ்சம் டைம் ட்ராவலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆள். ஓகே, அந்த கதை படி அவர் வந்து சொல்வார், வாட்ச் மை வேர்ட்ஸ். ஓகே, அசாரத்தின்னு ஒரு புது பிளேயர் வந்திருக்கான், அடுத்த ஃபியூச்சர் அடுத்த இது அது அடுத்த சென்சேஷன் அதுதான் அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்வார். அந்த மாதிரி தான் இப்போ தான் இவருக்கு 20 வயசு ஆகிற மாதிரி, இப்போ தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படியாவது சாதிச்சு நுழைஞ்சு சாதிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்காரு. ட்ரான்ஸ் ஆல்பம் மாதிரியான பாடல்கள்லாம் போட்டுக்கிட்டுருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவதாரம் படத்துலேயே அந்த பாட்டை, அந்த ட்ரான்ஸ் மொமெண்ட்டை, அந்த ட்ரான்ஸ் மேஜிக்கை நிகழ்த்தி விட்டார் இசைராஜா இளையராஜா.

இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற பின்னணி இசை அப்படிங்கிறது ரிதம் திரைப்படத்தில் பெஸ்ட் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் சாதனா சர்க்கம் வாய்ஸில் வர்றது. ஓகே, அண்ட் இந்த பாட்டோட நான் கிளம்புறேன். கலீல் மறுபடியும் வந்து திங்கக்கிழமை வருவேன் நான். இன்றைக்கி வந்ததுனால திங்கக்கிழமை வரமாட்டிங்களான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வருவேன். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம், இசை இந்த பூமியை ஆழட்டும். இந்த பாட்டை தோற்றது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இன்பா.

ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னென்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான். இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆயிட்டுருக்கு. அந்த மறுபடியான இரவு வேலையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினாலும் எனக்கு என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கத்தோட நீ கூறினால நாம் பேச போகிறது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா போட்டி. எந்த போட்டிப்பா? அந்த போட்டி கிடையாது. இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லை காலேஜ் படிக்கிறப்ப இல்லை இன்றைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் போட்டி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து யாராச்சும் நமக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், அவன் செகண்ட் ரேங்க் எடுப்பான்ப்பா, இவன் தான்ப்பா எனக்கு போட்டி, இல்லை இந்த பொண்ணு தான்ப்பா எனக்கு போட்டி, இல்லை வந்து ரன்னிங் ரேஸ் ஓடும்போது வந்து ஒரு எதனா ஒரு காம்படிஷன் வந்துருச்சு, ஒரு பேச்சு போட்டி வந்துருச்சு, ஒரு கவிதை போட்டி கட்டுரை போட்டிலாம் வந்துச்சுன்னா எனக்கு நான் போட்டியாக நினைக்கிற நபர் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கும் லைஃப்பில் வந்து நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு போட்டியாக நான் நினைக்கிறது மனசுக்குள்ளே இவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா போட்டி இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. அப்போ தான் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம முன்னேற்றத்துக்கு எதாவது யோசிப்போம் அப்படி சொல்லி யோசிப்போம். ஆனால் பொறாமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம யோசிக்கிறதே விட்டுருவோம், நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பாதி நகத்தை கடிச்சு துப்பிடும், ஏன் நமக்கு மட்டும் இல்லை, ஏன் நமக்கு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் போட்டி இருக்கிறது வந்து ரொம்பவே, இப்போ மேட்சே வந்து பார்க்கும்போதுன்னா ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுதுன்னா அது ஒரு போட்டியாக தான் நம்ம பார்ப்போம். போட்டியாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி, வெற்றி தோல்வி அது கடைசியில் வந்து ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது, ஏன்னா டாஸ் போடும்போதே அந்த வெற்றி தோல்வி ஆரம்பிச்சிருது இல்லையா. அப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் போட்டியாக நினச்சிருக்கலாம், இல்லை போட்டியாக நினச்சிட்ருக்கலாம். போட்டியாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்றது இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853, 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், 2952-0853, 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871, 2838-9871, 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய நான் நீ கூறினாலும் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். எப்பவும் சொல்கிறதான் புது புது நேர்கள் புது புது வரவு, இன்றைக்கி நிறைய கால ஷோவில் பேசியிருப்பீங்க, அவங்க எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தோன்ற கருத்தை கமெண்ட் பண்ணலாம். கால் பண்ணுறவங்க புது புது நேர்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கியே ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி லைனில் பேசுனீங்கன்னா சிறப்பு சந்தோஷம்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில் முதல் நேயர் நீ கூறினால அவருக்கு போட்டியாக நினைச்ச நினைக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம்.
1: மாங்காடு விஜே நாராயணன்.
0: சென்னை மாங்காடு விஜே நாராயணன், சொல்லுங்க நாராயணன் சார்.
1: ஐயா இப்ப எதுவும் போட்டி ஐயா, நான் தொழில் பண்ணும்போது எனக்கு எங்க கூட இருந்த ஒரே ஒரு தொழில், அதே தொழில்தான்
0: நானும். அதான் அதுலதான போட்டி இருக்கு.
1: அதான் அந்த அந்த விழா நடத்தும் போது நீங்களா நாங்களும் போட்டி போடுவோம். அதே மாதிரி ஒரு 10-15 வருஷம் அது போட்டி தான், கடைசி வரையும் போட்டி. அவரும் தொழில் பண்ண நானும் தொழில் பண்ண ஃப்ரெண்டா இருக்கிறோம்.
0: ஃப்ரெண்ட் அதான் ஃப்ரெண்டு தான் போட்டி போடுவாங்க, அதுல பொறாம இருந்தாதான் நமக்கு போட்டின்றது உங்க ஃப்ரெண்டு கூட தொழில் போட்டி. வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: நீ முன்னாடி செய்வோம் அது வந்து நான் வந்து எப்பா நீ வந்து போட்டி போடாத.

0: கவர்மெண்ட் வேலை, நீ செஞ்சால சம்பந்தம் நான் செய்ப்பா அப்படின்னு விட்டு விட்டுறேன்.
1: ஓகே, இல்ல விட்டு கொடுக்கறதெல்லாம் அது இன்னொரு நாள் டாபிக்கா வச்சுக்கோ. பட் போட்டியா உங்களை நினைச்சிருக்காங்க ஒரு நபர். வணக்கம். போட்டிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தாங்க. வணக்கம். வணக்கம், விவித் பாரத் தமிழகம் காத்தடிக்கிறது.
2: வணக்கம். முருகன் பேசுறேங்க, கேகேஆர்ல இருந்து.
1: சொல்லுங்க முருகன் சார்.
2: எனக்கு கிரிக்கெட்ல செலக்ஷன் ஆனது ஓகேங்க. என்னோட மாஸ்டர் வந்து இது வேண்டாம்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்டு செலக்ட் ஆகல, மணிகண்டன் பேரு ஓகேங்களா. அது போட்டியா இருந்தாலும் அவர் சந்தோஷப்பட்டார், நான் விட்டு கொடுத்ததுக்காக.
1: ஓகே, இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருந்துட்டு இருந்துச்சு.
2: ஆரம்பத்துல கிரிக்கெட் வந்து எனக்கு செகண்ட் கேம் தான். ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே, சூப்பர் சார். அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு போட்டி இருந்துட்டு இருந்துச்சு, ஆனால் அவர் செலக்ட் ஆனது எனக்கு சந்தோஷம். போட்டியில் யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தாங்க. அதனால தாங்க ஒரு கேம் முடிஞ்சதுக்கப்புறம் கை குலுக்கிறது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறது. ஏன்னா அந்த போட்டியில் வந்து இப்போ செஸ் விளாண்டாலும் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக வின் பண்ணுறது அப்படின்றது ஓகே, ரெண்டு பேருமே அதே திறமையோடு தான் போகிறாங்க. அன்றைக்கி நாள், அன்றைக்கி அவங்க மைண்ட் செட்டு எப்படிலாம் இருக்குது, அவங்க கற்றுக்கிட்ட அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு தான் அந்த கேமோடைய எண்ட் ரிசல்ட் வரும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் போட்டின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும்ல. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் படிக்கும்போதோ கல்லூரி படிக்கும்போதோ இல்லை இப்பயோ போட்டியாக நினைச்ச நினைக்கும் நபர் யார் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம், வித்பார் தமிழகம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: திருவள்ளூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன்.
1: திருவள்ளூர்லேருந்து கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்கள் கோபாலகிருஷ்ணன் சார்.
3: நமக்கு போட்டி வந்து, எனக்கு போட்டி வந்து நானே தான்
1: சார். நீங்கள் தான் உங்களுக்கு போட்டியா?
3: ஆமாம் சார்.
1: ஓகே சார். நேத்தி மாதிரி இன்னைக்கு இருக்க கூடாது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு
3: இருக்கக்கூடாதுண்ணா.
1: நேற்று போலின்று இல்லை அந்த மாதிரி.
3: ஆமாம் சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த நேரத்தில் பாட்டு வந்துட்டு இருக்கு. அவள் வருவாளா படத்துலேருந்து ஹரிகரன் ஷாகுல் அமிதி உங்களோட குரலில், தேவா அவரோட இசையில், வைரமுத்து வரிகளில் அவள் வருவாளா பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுங்க.

0: 8:13 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கூறினால நீங்க உங்களுக்கு போட்டியாக நினைக்கும் நினைத்த நபர் யார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கூறினால் தலைப்பு வெற்றி தோல்வி காண்பதற்கு போட்டியே, சிறு வயதில் எனக்கு தம்பிதான் எதற்கும் போட்டி, நினைப்பதில் பெறுவதிலும் பெற்றதில் நிலைப்பதற்கும் என் உடன்பிறப்பு தான் போட்டி. என் தம்பி இருக்கான் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் போட்டி தான். அந்த தம்பி கூட எப்பயுமே பாருங்க சார், ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாகவும் இருக்குது. அதனால் வந்து எனக்கு என் தம்பி தான் சின்ன வயசுலேருந்து போட்டின்னு சொல்லி வீரராகவன் வந்து மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நானே என் வேலையில் மட்டும்தான் போட்டி போடுவேன், எனக்கு நானே போட்டி தான். நான் வந்து நேற்று ஒரு வேலை செஞ்சேன்னா அதை விட நீங்கள் சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான், அவ்வளோதான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மள. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளுக்குள்ளே ஒரு ஒரு எதனா ஒரு டார்கெட் செட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க போட்டி அப்படின்றதுல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நடராஜன் புத்தகரம் சுப்பையா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நானே போட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆடுது நேர் யாருங்கிறது பேசுகிறாங்க அப்படின்றத வந்து இந்த பக்கம் லைன் அட்டன் பண்ணி கேட்டுடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹலோ வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுகிறேன்.
0: எஸ் மனோகரன், சொல்லுங்கள் மனோகரன் சார்.
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு போட்டி நான் யாருமே அதிகமா நினைக்கிறது
0: கிடையாது. கிடையாதா?
1: ஆனா ஒரு நண்பர் இருக்கா, அவர் பேர சொல்ல விரும்பல. அந்த நண்பர் என்ன பண்ணுவார்னா, லைன் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ரேடியோல பாட்டு கேட்கலாம்.
0: இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன
1: டெய்லி பாட்டு கேட்கும். ஹலோ
0: சொல்லுங்க. சின்ன சின்ன போட்டி, ரேடியோவில் பாட்டு கேட்கறது, லைன் கிடைக்கிறதுலாம் உண்மையிலே ரியல் லைஃப் வாழ்க்கையில போட்டி.
1: அது அப்படி நினைப்பாரு. அவரு என்ன நினைப்பாருன்னா, நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து சொல்லுங்க.

0: கொடுத்து இருந்த அப்புறமா வந்தா என்னன்னு திசைப்பாடு
1: என்ன,
0: அது வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி சொல்றது
1: இல்லை. இது வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதங்கத்தை சொல்கிறது. போட்டி அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய தொழிலையும், இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்போம், அதில் நீயா நானா அப்படின்ற போட்டி தான். லைன் கிடைக்கிறதுல நீயா நானா அப்படின்றதெல்லாம் எல்லோரும் நம்மளுடைய நண்பர்கள் தான். கிடைச்சவங்க பேசும்போது நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறதும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம.
1: வணக்கம்
2: அக்கா.
1: அக்கா
2: அமுதாவளி.
1: அமுதாவளி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறீங்க. நான் அண்ணன்.

0: பின்னாடி தான் திரும்பி பார்க்கணுமே தவிர அமித வழி முன்னாடி தான் இருக்கணும்.
1: ஆமா.
0: ஓ, ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து மொத்த கிளாஸ் ரூமையும் போட்டி, ஒரு ரெண்டு பேர் இல்லைங்க, ஒரு 15-20 பேர் போட்டின்றீங்க. சூப்பர் சூப்பர் அமித வழி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித்பார் தமிழ் எஃப்எம், வணக்கம், பேசலாம். கட்டாயிடுச்சு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பருவத்தில் நான் போட்டியாக நினைத்தது நடித்தது சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு நண்பர் தான். நல்லா படிப்பார், நல்லா படிக்கக்கூடிய, நம்மட அதிக மார்க்கு, எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் மார்க்கு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் அவர் தான் எனக்கு எப்பயுமே வந்து போட்டியாக இருந்தார். அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வந்துனா கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டியாக இருந்தார். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துக்கிட்டே இருப்பார். நம்மளும் லீவ் போடலான்னு பார்ப்போம், அந்த மனுஷன் லீவே போட மாட்டார், எப்படிப்பா அவர் லீவே போடாமல் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை போலே ஒரு வருடம் வேலைக்கு வந்து லீவே போடாமல் வந்து போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ இவங்க தான் எனக்கு போட்டி. இந்த நட்பு இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கும் தொடருது. எப்போ பார்த்தாலும் வாடா சரியான போட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிறது உண்டு. பார்த்தீங்களா, ஆஃபீஸுக்கு போகிறதுல நீ 9:30 வரையா, நான் 9:35, நான் இன்றைக்கி 9:30 வந்துடுறேன் பாருனா, நான் 9:25 வருவேன்னு சொல்லி வேலை செய்கிறதுலேருந்து லீவ் போடுறதுலேருந்து ஸ்கூலில் வந்து படித்து நடித்து சில இதில் காம்படிஷன்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் புண்ணியம்மனோட வண்ண கணேசன் சொல்லியிருக்காரு. வணக்கம் வித்பார் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், நான் அவனிவாக்கம் ஸ்ரீ சுப்பிரமணி சார்.
0: அவனிவாக்கம் சுப்பிரமணி.
2: ஆமாம் சார்,
0: சொல்லுங்கள் சுப்பிரமணி சார்.
2: சார், 1985 நானும் வர்தனும் பட்டு சேலை நிலையத்துக்கு நீயா நானும் போட்டி போட்டேன்.
0: பார்த்தீங்களா, ஒரு போட்டி, யார் பாத்ரூமா, நான் நாலா நீ மூணான்ட்டேன்.
2: ஆமா சார், ஒரு சேலா இருக்குது, ஒரு வாரம் ஆகும். ஆனா 2 மணி நேரம் அவர் முன்னாடி அறுத்துடுவார், நான் 2 மணி நேரம் பின்னால் தான்
0: இருப்பேன். அது பரவாயில்ல, இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும்.
2: ஆமாம் சார், 85 வரைக்கும் இப்படியே தான் சார் வேலை செய்யணும்.
0: அப்போதானே ஒரு வேகமாக செய்ய முடியுதுல்ல, கடை கடை கடன் பாத்திரலாம்.
2: ஆமாம் சார், ஆமாம் சார்,
0: இல்லாட்டினா பொறுமையாக செய்யும் அப்படின்ற மாதிரி என்ன வந்துடும்ல.
2: ஆனால் அந்த சேலை போனாவே மளிகளை என்ன பண்ணுவாங்க, பாப்பா பாப்பா அப்படி இவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க ரெண்டு பேருக்குமே.
0: பாப்பா போட்டி சேலைன்னு கூப்பிட்டுருவாங்க போல இருக்கே.
2: இல்லை சார், அவ்வளோ ஆர்வம் சார் எங்களுக்கு.
0: ஆமாம், அதுதான் அதான் போட்டிங்கிறதே ஆரோக்கியம் தானே. வணக்கம் வித்பா தமிழ் எஃப்எம்.
3: போட்டிங்கிறதே ஆரோக்கியம் தானே. வணக்கம் வித்பா தமிழ் எஃப்எம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
4: சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: ரேடியோ வால்யூம் சார் ப்ளீஸ் சார் கம்மி பண்ணுங்க சார்.
4: கை அங்கே போயிடுச்சு சார், காதில் வந்தோம்னா.
0: சொல்லுங்க கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
4: சார், நாங்கள் கடையில் வேலை பார்க்கும்போது எங்களுக்குள்ள போட்டி வரும் சார், பார்சல் கட்டுறதுல.
0: பார்த்தீங்களா இல்லையா, கட்டுவேன்.
4: அது எப்படின்னாக்கி கல்யாணம் ஆர்டர் கொடுப்பாங்க மண்டபத்துக்கு கொண்டு போய் சொல்லி, அப்பெல்லாம் பேப்பர்ல மடிச்சு தான் எல்லாமே பண்ணும். ஒரு நான் சொல்றது 83-85 அந்த டைம்ல கல்யாணம் பண்றதுக்கு இட்லி அரிசி 10 கிலோ, சக்கரை 10 கிலோ,
0: சக்கரை 10 கிலோ, உப்பு,
4: சக்கரை உப்பு எல்லாமே வந்து கட்டி தான் போடணுமே தவிர இந்த மாதிரி கேரிப்பு கிடையாது, கோணியும் கிடையாது.
0: உப்பருப்பு காப்பருப்பு எல்லாம் கட்டி தான் போடணும்.
4: ஆமா, அப்ப வந்து நாங்க வந்து பெரிய பேப்பர் எடுத்து 2-3 சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி 10 கிலோ இட்லி அரிசி போடுவோம். அதே மாதிரி 10 கிலோ உப்பு கட்டுவோம். நான் போட்டி உடையாம போனும் கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு இறக்கும் போது இந்த பார்சல் யாரு வெட்டி உடையாம போகுதோ அப்படின்ட்டு மேனேஜர் சொல்லுவாரு எங்களுக்கு. அப்ப நாங்க ரெண்டு பேர் போட்டி போட்டு கேட்டுவோம். அதுதான் சார் எங்களுக்கு அப்பெல்லாம்.
0: சூப்பர் சூப்பர் ராமகிருஷ்ணன் சார், பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றாரு. பார்சல் கட்டுறதுலாம் அதெல்லாம் பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாம்பார் பாக்கெட் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் போய் அந்த நூல் எடுத்து பிரிக்கிறதுக்குள்ளேயே வந்து சாம்பார் அந்த பக்கம் நம்ம சட்டையில் போடுது, இந்த பக்கம் சட்டையில் போடுது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு பார்சல் கட்டணும்னா அந்த நூல் இப்படி போகும்போது அப்படி வருது, இல்லை அப்படி போகும்போது இப்படி வருது. கடையில் பாருங்கள், அது அவங்க ப்ராக்டிஸ். அப்படி கரெக்ட் கரெக்ட் சிக் கரெக்ட் சிக் அப்படி தூக்கி இடாசுவாங்க. அப்படி எப்படிப்பா அப்படின்ன மாதிரி அதில் ஒரு போட்டி இருந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான போட்டியும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படி நீங்கள் போட்டியாக நினச்ச நபர்கள் யார் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு, அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு, ஹரிகரன் சுஜாதா குரலா வைரமுத்து வரிகளை தேவா இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம் வித்பார் தமிழ் எஃப்எம்.

எட்டு மணி 25 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நீ கோரினால தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் போட்டியாக நினைக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்களா, பார்சல் கட்டுறதுலேருந்து, தாங்க செய்யக்கூடிய வேலையிலேருந்து, ஆஃபீஸுக்கு லீவ் போடாததுலேருந்து, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா போட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கும் போது ஒரு ஆரோக்கியம் இருந்துகிட்ருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பொறாமை அப்படின்றது ஜெலஸ், அது வேறு. அவங்களால் முடியுதே, அவங்களால் முடியுது, அவங்களால் முடியுது, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் போட்டி இல்லையா. அதில் வந்து சில சறுக்குகள் ஏற்படலாம், அடுத்தாட்டி நம்ம அதிலேருந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டியாக நினச்ச நபர்கள்லாம் யார் அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள்லாம், இரவு வணக்கம்லாம் போட்டிருக்கீங்க மோஜியோட. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளியிலிருந்து பதவி பெற்று ஓய்வு பெறும் வரை நமக்கு போட்டியாக வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய பலவனத்தை சுட்டிக்காட்டி எதிர்கொள்வதற்கு பயிற்சி கொடுப்பார்கள். ஒளிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போட்டியாக இருக்கிறவங்க நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்னு ஆரோக்கியமாக சொல்லி நம்மளுடைய வந்து அவங்களும் நம்ம போட்டியில் வந்து நம்மளை சேர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும்ல, அதனால தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ

0: பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் பேர் அப்படி தான், போட்டிகள் இருந்தால் தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் பள்ளியிலேருந்து பதவி பெற்று ஓய்வு பெறும் முறை, அதாவது ஸ்கூலில் ஆரம்பிக்கிறது அப்புறம் வேலைக்கு போய் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் யாராக வந்துக்கிட்டே தான் தம்பி இருப்பாங்க. எதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ் சொல்லி இது கொஞ்சம் இப்படி பண்ணு அதை அப்படி பண்ண அதை அப்படி சொல்கிறதால தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதெல்லாம் எதுக்கு அந்த நட்பு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கு அது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு சொல்லி ஹரிகரன் வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் விபித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
1: வணக்கம், ஆரணியிலிருந்து தேவராஜன் பேசுறேன்.
0: ஆரணியிலிருந்து தேவராஜன், சொல்லுங்க தேவராஜன் சார்.
1: ஆமா சார், ஒரு போன ஒரு வருஷம் முன்னால நிறைய பேசிருக்கேன் சார்.
0: ரேடியோ வால்யூமை நீங்க கம்மி பண்ணலன்னா ஒரு வருஷமா அதே தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஹலோ,
0: ரேடியோ வால்யூமை மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார், தயவு செஞ்சு.
1: நிறுத்திட்டேன் சார்.
0: சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
1: ஒன் இயர் பிஃபோர் நான் நிறைய பேசிருக்கேன். போட்டின்னா படிக்கும் போது செகண்ட்ல நிறைய போட்டி போட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்துல போட்டு பயங்கரமா பெரிய ஆளா வந்திருக்கேன். இல்ல எல்லாத்த விட கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள்ல எனக்கு வந்தது பெரிய போட்டி, எனக்கும் என் மனைவிக்கும் போட்டி. அதாவது ஒரு நாள் எனக்கு வந்து சில சமயம் வந்து கஷ்டமா இருந்தானா உங்களால சமையல் பண்ண முடியுமா அப்படின்னு
0: கேட்டாங்க.
1: சரின்னு சொல்லிட்டு நானும் போட்டி போட்டுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நான் வந்து கார குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே நல்லா இருக்கு, இனிமேல நீங்க சமையல் பண்ற மாதிரி இருக்கு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க சொன்ன ஒரே ஒரு இது எனக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. ஹலோ
0: சொல்லுங்க, கேக்குது.
1: இந்தியில இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க சமையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஏண்டாபா போட்டி போட்டோம்னு ஆயிப்போச்சுங்க.
0: காரம் மட்டும் இருந்திருக்கலாம், குழம்பு வைக்காம இருந்திருக்கலாம் நினைச்சிருப்பீங்க.
1: போட்டின்னு போயிட்டு எவ்வளவோ போட்டியில நம்ம எங்கெங்கயோ போயிருக்கான், கடைசியில மனைவி கிட்ட போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னமும். அதாவது நான் வந்து
0: அதுதான் சார் வாழ்க்கையோட வெற்றியே. ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம் சார், சாயந்தரம்
2: பேசுனீங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: ஆனந்த் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க அதே சொல்லாதீங்க.
0: சரி நான் அப்படி சொல்ல,
2: நீங்க சொல்லக்கூடாது அந்த மாதிரி.
0: என் பேரை வச்சுட்டு நீ ஏன்டா அப்படி சொல்றேன்றீங்களா
2: சார்? நான் வேலை செய்யறேன் பீசா கலாம் சார், போட்டி போட்டுக்கிட்டு பீசா போடுவோம் சார்.
0: ஒரு போட்டி
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: ராமபுரத்துல இருந்து தாமரை செல்வன் சார்.
0: ராமபுரத்துல இருந்து தாமரை செல்வன், சொல்லுங்க தாமரை செல்வன் சார்.
3: எனக்கு வந்து போட்டி, நான் படிக்கும் போது 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல போட்டி நடக்கும் சார். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தான் மாறி மாறி போட்டி இருக்கும், யாரு
0: ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது.
3: ஃபர்ஸ்ட் ரேங்க் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இயர்லி ஒன் டைம் வந்து திருக்குறள் புக்கு தருவாங்க. அதுல எய்த் படிக்கும் போது நான் 3 டைம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டைம் எடுத்ததுனால எனக்கு
0: திருக்குறள்
3: புக்கு தாங்க. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவரு அதிகமா வாங்கிட்டாரு, நான் வாங்க முடியல.
0: பாட்டு வந்து எத்தனை மணிக்கு பாடுறது அந்த நேரத்தில் கரிசக்காட்டு பூவை படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரதி தமிழகம் 102.3 அருண்மொழி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலா இளையராஜா அவருடைய இசையில் கஸ்தூரி ராஜா வரிகள். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களுடன் டம் டம் கொண்டாட்டத்தோடு. அதுக்கு முன்னாடி,
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வேர் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டி

அங்க தும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. தெக்கிட்டு கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது, அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. உச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுமே போயிரெல்லாம் ஊர நெருங்கி.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: எட்டு மணி 37 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம். நீ கூறினால் நேரம் ஓடுறதே தெரில. அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அப்படியே என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு போட்டியாக நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றதான். மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சு டயலாகோடலாம் சொல்லியிருக்காரு, எனக்கும் நண்பன் அமிர்தலிங்கம் அப்படின்னு வந்து ஒரே போட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரை நாங்கள் போகிறது வழக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுல வந்து ஒரு போட்டி, பாத்ரோம் அமிர்தலிங்கம் யார் போகிறாங்கன்னு. மயிலை பட்டாபி கிட்டியா 26 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் போட்டியில் முன்னாடி போயிட்டுருக்கோம் நண்பன். இருந்தாலும் அந்த போட்டின்னு வரும்போது ஒரு டைட்னஸ் தெரியாது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், பட்டாபியை வந்து போட்டுடலாமா, இன்றைக்கி அப்படியே வந்து நடந்து போயிடலாமா, கிராஸ் பண்ணிடலாமா, போட்டியில் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வருஷம் கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன், டயர்டாகாமல் இது வரைக்கும் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம், நீங்கள் போவாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில். ஆனாலும் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டடாக இருக்குது நானும் என்னுடைய நண்பன் அமிர்தலிங்கம் தான். வருஷம் திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரை போகிறதுல வந்து ஒரே போட்டி தான். நீயா நானும் பார்த்துருவோம், வா வேகமாக நாடா, என்ன நீ பட்டாபி என்னப்பா சாப்பிட்ற இந்த வேகமாக போய்கிட்டு இருக்கே அப்படிலாம் நண்பர் அமிர்தலிங்கம் கேட்பாருனா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சு டயலாக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம பக்கம் மாண்டவா இருக்கிறார் அப்படிலாம் போட்டு சூப்பர். அவர் போட்டியாக வந்து அமிர்தலிங்க நண்பர் பாத யாத்திரை போகிறதுல போட்டின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் நண்பர் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார்ட்டையும் போட்டி போகிறதெல்லாம் இல்லை சார், எனக்கு இருக்கிற ஒரே போட்டி ஒரு பாஸ் விட்டு ஒரு சைலண்ட்டாக சொல்லுவோமே அப்படின்னு என்னுடைய ஞாபக சக்தி தான் சார். ஒரே போட்டி, என்ன சொன்னேன் என்ன பண்ணேன் அப்போ அது சொன்னியேன்னு சொல்லிலாம் வீட்டில் வந்து இப்போ சொல்கிறாங்க சார். நான் அதெல்லாம் சொன்னேன்னு எனக்கே தெரில, ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நேற்று என்ன நடந்தது, இல்லை காலைல என்ன சாப்பிட்டேன்றதே மறந்து போயிடுது. அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய போட்டியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஞாபக சக்தி தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய போட்டி. என்ன தான் ஞாபகம் வச்சாலும் மறந்தே போயிடுது. எதை எங்கே வச்சோம் என்ன பண்ணோம், அதை சொன்னியே செஞ்சியா, இதை சொன்னியே பண்ணியா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம சொன்னோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த போட்டி எனக்கு வந்து ஞாபக சக்தி தான் எனக்கு போட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, அயன் முரளி மாடம்பாக்கத்துலேருந்து, நான் ஒரு நாள் ஜெயிக்கலாம், போட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம், ஆனால் பொறாமல் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஜெயிக்க முடியாது. அதான் சொல்லணும், நமக்கு பொறாமன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டு ஃபிசிக்கலாக நம்ம இதையாக பண்ணிகிட்ருப்போம். அந்த நகத்தை கடிக்கிறது, அப்படியே யோசிக்கிறது, குறை சொல்ல ஆரம்பிச்சிருவேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதா, அப்படியே சும்மா ஒரு போட்டினா அப்படியே நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நமக்கே ஒரு ஆறுதல் தேடிப்போம். ஆனால் போட்டின்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம், ஏன் எங்கே நம்ம சறுக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து முரளி சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் போட்டியோடு இருங்க, அதை தான் நம்மளும் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், பொறாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் மெமேஜஸ்லாம் போட்டிருங்க. அடுத்தான் நேயர்கள் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் சூர்யா பேசுகிறேன்.
2: சூர்யா சொல்லுங்கள். சூர்யா சார்,

0: நான் இங்க ஒரு பாத்திமா பிளாசால வேலை செய்யறேன் சார், டெய்லர் வேலை. அந்த டைம்ல எங்க பிளவுஸ் பக்காவா இருக்கும், மலேசியா லண்டன்
1: சொல்லுங்க
2: சுந்தரமூர்த்தி சார்.
1: இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
1: மூணு நாட்களுக்கு பிறகுதான் பேசுறேன்.
2: சூப்பர் சூப்பர்.
1: சட்டத்திட்டங்கள்
2: பற்றி சொல்லுங்க.
1: 31 ஆண்டுகள்
2: சட்டத்திட்டம் சில சார். வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுகோள்
1: மேடையில வந்து அவரது கௌரவப்படுத்துவார் தலைமை ஆசிரியர். இதுக்காக போட்டி போச்சு போட்டி போட்டி எட்டு நேரம் நானே வருவேன். ஆனா சில டைம்ல வந்து எனக்கு இரண்டாவது இடம் மூணாயிரம் வந்துடும் வந்தது போட்டி போட்டுனே வருவாங்க அவங்க வந்தது. நானும் எவ்வளவு முடியுமோ பாசன்ற நான் வந்து சக்சஸ் ஆவேன். சில டைம்ல ரெண்டாவது மூணாயிரம் போயிடும் போட்டி போட்டே வந்தாங்க. கடைசியில வந்து என்ன பண்ணா, எனக்கு வந்து தமிழ்நாடு அரசுல இருந்து நீங்க 10ஆம் வகுப்பு அறிவியலுக்கு வந்து காண்போம் கற்போம் நிகழ்ச்சி நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு 1999 to 2004 வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப டீச்சர் சொல்றாங்க, இப்ப இங்க நாங்க போட்டி போட முடியாது சார் அப்படின்னாங்க. சென்னை தொலைக்காட்சியிலிருந்து நான் தான் வந்து ஒரு 4-5 வருஷம் வந்து சென்னை 10th standard சயின்ஸுக்கு வந்து நான் தான் அறிவியல் எடுத்திருந்தேன் காண்போம் கற்போம் நிகழ்ச்சியில.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் ஏறி என்னுடைய வெற்றிக்கு காரணம் நம்ம கவி சுந்தரமூர்த்தி சார் தான் சொல்லும் போது அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லை நமக்கு.
1: ஆமாம் ஆமாம்.
2: வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: அன்பான் நண்பருக்கு இனி இரவு நம்ம தான் மதுரையிலிருந்து ஆண்டனி. ஜஸ்ட் 1 week வர முடியல பண்ணி நிமித்தமா சாத்தன ஸ்வீட்டா சொல்லிடுறேன் சார்.
2: சொல்லுங்க ஆண்டனி சார்.
3: ஆமா, ஜஸ்ட் யதார்த்தம் நடக்கும் நிகழ்வு அதாவது எங்களுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தமிழ் செல்வம், அதோட என் தமிழ் செல்வம் சிவகங்கை மாவட்டம். அப்ப யதார்த்தமான நிகழ்வு தான் நண்பா நெருங்கி பழகுவ நட்பு. அப்ப வந்து ஆல் இண்டியா ரயில் விளக்கு துணி இழுச்சு கொடுத்தாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த விளக்கு துணி இழுச்சு பாட்டாங்க. விளக்கு துணில 9:00 to 9:10 பழைய பாடல் எல்லாம் கேட்கலாம். அப்ப இரண்டு பேரும் போட்டி விட ஃபர்ஸ்ட் மாப்பிள நான் வந்து முதல் நேரம் வரேன் மாப்பிள்ள அம்பாரு நான் தான் வருவேன் அப்படின்னு சொன்னா நான் தான் முதல் நேரம் வருவேன். அப்படி இரு பலருக்கும் ஒரு யதார்த்தமான நிகழ்வு நடக்காது. ஒரு பாச பிணைப்பு இல்ல
2: மாப்பிள்ள
3: இப்படிதான் லைனை பிடிக்கிறீங்க முதல் நேரம் வந்துட்டீங்க உங்கள்கிட்ட போட்டி போட முடியல பாரு.
2: ஓகே சூப்பர் சூப்பர்.
3: அந்த ஞாபகம் வந்தது வாய்க்கு
2: போட்டிக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: வணக்கம் வணக்கம் சார். நம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
2: சொல்லுங்க தேவராஜ் சார்.
4: நான் வந்து எங்க அலுவலகத்துல வந்து நாங்க அரசு ஓட்டுநரா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி சார். போற நாம் போறியா நாம் போறேன் இல்ல நீ போற எந்த ஏறி கூப்பிட்டாலும் எங்களுக்குள்ள ஒரு போறாம இருக்காது யாருக்குமே.
2: எங்களுக்குள்ள
4: ஒரு போட்டி இருக்கும்.
2: சரி கன் டைமுக்கு போறோம் பாரு அப்படின்ற மாதிரியா.
4: ஆமாமா, இந்த இடத்துக்கு நீ போ அந்த அலுவலகத்துக்கு நீ போட்டு எங்களுக்குள்ள ஒரு போட்டியை கண்டிப்பா எடுத்துக்கிட்டேன்.
2: சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இருக்கும் அது இருக்கும்ல சொல்லுவோம்ல அங்க போயிட்டு நமக்கு எல்லாம் போட்டியாப்பா அப்படின்ற மாதிரி.
4: ஆமா சார் ஆமா. உயரது ஏறி நீ போ இவருக்கு நான் போறேன் அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும்.
2: சூப்பர். வணக்கம் வணக்கம். ஓகே லைனில் வந்து கட்டாயிட்டாங்க. அடுத்த பாட்டு கேட்டு வரலாம். சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில் சிட்டு பறக்குது குத்தாளத்தில் பாட்டு தான். இந்த நேரத்தில் நிலவே முகம் காட்டு படத்துலேருந்து மு மேத்தா வரிகளில் இளையராஜா இசையில் பாடம் வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 264

0: ₹16 ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: எட்டு மணி 52 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஹேமலதா ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோலம் போட்டி நடக்கும் சார். இது நிறைய பேர் கோலம் போட்டினா போட்டா போட்டின்னு போட்டு நீ பெருசா நான் பெருசா. இப்போல்லாம் வந்து இந்த பொங்கல் அப்போ கோலம் போட்டிலாம் எல்லா ஊர்லேயும் வைக்கிறாங்க. டிசன் டிசனாக கோலம் போடுறாங்க. முன்னெல்லாம் 8 புள்ளி 10 புள்ளின்னு ஒரு ரோலிங்கில் வந்துருவாங்க. இப்போல்லாம் என்னென்னமோ டிசைன்லாம், அது ஏ டெக்னாலஜி மாதிரி கோலத்துலேயும் பல டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இங்கேருந்து சூப்பராக கோலம் போடுறாங்க. அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டா போட்டி எனக்கு என் தோழி வசந்தி சித்தப்பா பெண் மூவருக்கும் வந்து யாரில் வந்து முதல்ல எழுதிருக்கிறது யார் அப்படின்றதே போட்டி. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பின்தங்கிடுவோம். யார் முதல்ல எழுதுறது, அதில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போடுறது, அதில் பெரிய கலர் கோலம் போடுறது என்ன, சின்ன வயசுலலாம் ஒரே போட்டியாக இருக்கும். கோலத்தை பார்க்கும்போது இது ஹேமலதா போட்ட கோலமானு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா பார்த்துங்களேன், அந்த அளவு கோலம் போடுவேன்னு சொல்லி போட்டி கோலம் போடுறதுல தான் எங்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்குன்னு சொல்லி ஹேமலதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேரம் மலை வணக்கம் வாழ்த்து குடிச்சிருக்காங்க. புரட்சவாக்கம் சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, என் நண்பன் கணேஷ் தாங்க, நாங்கள்லாம் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். அதில் வந்து ஏகப்பட்ட போட்டி, தொழில் போட்டினா உங்களுக்கு தெரியாதா, அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எனக்கும் என் நண்பன் கணேஷுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் எனக்கு வேறு வேலையாக அவருக்கு நான் கொடுப்பேன், அவருக்கு வேறு வேலையை எனக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டின்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய நண்பன் கணேஷ் தான் வந்து எனக்கு போட்டின்னு சொல்லி புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யாருங்கிறது
3: பேசுறீங்க?
2: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
3: நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநூல் கருணாநிதி சார். நலமா இருக்கு சார்?
2: நலமலம், சொல்லுங்க கருணாநிதி சார்.
3: சார், நான் எனக்கு அந்த நெல்லை நம்ம பண்பையில் சார் ஆனந்த பூங்காட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி 9 to 10 கொடுப்பாங்க சார், தலைப்பு ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு. அதுல மூளைக்கரை பற்றி ரவிக்கும்போது அண்ணனும் நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுவோம் சார். தலைப்பு தெரிஞ்ச உடனே அண்ணன் நானும் வந்துடுவேன் நீங்களும் வந்துடுவோம், கருத்தா பேசணும்னா அப்படின்ட்டு அந்த தலைப்புக்கு ஏற்றால கரெக்டா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் பேசிட்டு போயிருவோம் சார். ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கும், ஆனா அந்த கருத்துக்கு ஏற்றால கரெக்டா பேசுவோம் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: ஓகே, நன்றி. ஏதாவது ஒரு பேச்சு போட்டி மாதிரி அவருக்கு ஒரு போட்டி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு போட்டி இருக்கும்போது அதில் ஆரோக்கியமாக நம்ம வந்து சுறுசுறுப்பாக ஒரு சேலை நெய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போட்டி தான் சார், நான் நெய்றியா நீ நெய்றியா அப்படின்ற ஒரு போட்டி, ஒரு தொழிலில் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல போட்டி எப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வந்து மாம்பழம் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்கன்னா சாப்பாட்டில் தான் சார் போட்டி, நான் வந்து எப்போவுமே வின் பண்ணிடுவேன். இப்போ சாப்பாட்டு போட்டிலாம் வச்சாங்கன்னா யார் வந்து இது கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் சாப்பிடக்கூடாது, பொறுமையாக மின்னு மின்னு அப்படின்னு தான் சாப்பிட்ணும். அதனால் சாப்பாட்டில் தான் போட்டின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அனைவரும் அந்த நேரத்தில் சாப்பிட்டுருப்பார்னு நினைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்கள் கணபதி சார்.
3: வணக்கம்
2: வித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம், சென்னையிலிருந்து
2: ராஜேஷ்
3: பேசுறேன்.
2: ராஜேஷ் சார்,
3: எனக்கு வந்து போட்டின்னு பாத்தீங்கன்னா நாங்க வேலை செய்யற இடத்துல என்னோட நண்பர் சார் பாபு,
2: பாபு பேர் பாபு தான் போட்டி.
3: ஆமா, அவருக்கு இருக்கதான் போட்டி நடக்கும்.
2: ஓகே, சூப்பர்.
3: ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஃபர்ஸ்ட் பண்ணி முடிக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிக்கிறோம், ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டியாக போயிருவோம். ஆனா இறுதியில பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் அந்த ஃபைனல் டச்
2: ஒன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும்.
3: ஆமா, ஒன்னா போட்டியா இருக்கும், ஆனா புறமா இருக்குது எங்களுக்குள்ள.
2: சூப்பர் சூப்பர் அஜய் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. போட்டி எப்பவுமே கண்டிப்பா ஆரோக்கியமானது, பொறாமை இருக்கக்கூடாது, அதை நமக்கு சிந்திக்கவே கூடாது. அதனால போட்டியோட கண்டிப்பா நம்ம இருந்துட்டு இருப்போம், அப்பதான் ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜியா செயல்படலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி இந்த இடத்துல நிறைவு செஞ்சுட்டு கால் பண்ணி

எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் வித்பாரி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட உங்களை அப்படியே 9 ஹாலுக்கு இனிய புண்ணையில வேலை சூப்பரான பாடலோட வந்து சிந்திக்கிறேன். ரிஸ்டேட்டாக கேட்டுருங்க. இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க நீ கூறினால் நான் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவுப்படலாம். சலக்கு சலக்கு சரிகை சேல சலக்கு அருண்மொழி சுஜாதா குரலில், ரவிசங்கர் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டு இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி, விவித் பாரதி தமிழ் எஃப்எம்

0: லிமோனில் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வெகு காலமாக மனதில் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி சுந்தர சோழர் அன்றிரவு உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். பல காரணங்கள் அவற்றுக்கு இருந்தன. மலையமான் மகள் முதலிய பெண்களுடன் அவர் சிறிது நேரம் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தார். குந்தவையின் அலங்கார திறமையை பற்றி பாராட்டினார்.
1: காட்டு மிராண்டி ஜென்மமாக காணப்பட்டவளை தேவலோகத்து இந்திராணியாக மாற்றிவிட்டாயே! ஆனால் அதற்கெல்லாம் இந்த கிழவிதான அகப்பட்டாள். வானதியை போன்ற சிறு பெண்களிடம் அல்லவா உன் திறமையை காட்ட வேண்டும்
0: என்று பரிகாசமும் செய்தார். பிறகு பூங்குழலியிடம் அருள்மொழிவர்மனை பற்றி மேலும் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் முடிவில் பூங்குழலி,
2: சுவாமி, நான் கோடிக்கரைக்கு திரும்பி போக அனுமதி கொடுங்கள். நாளைக்கே நான் புறப்படலாம் அல்லவா? என் அத்தையை பற்றிய கவலை இனிமேல் எனக்கு இல்லை என்றாள்.
1: உன் அத்தை மகன் ஒருவன் காய்ச்சல் வந்து கிடக்கிறான் என்றாயே, அவனை பற்றி கூட கவலை இல்லையா? போவதற்கு நீ இவ்வளவு அவசரப்பட வேண்டாம், சில நாள் இருந்து விட்டு போ
0: என்றார் சக்கரவர்த்தி. பூங்குழலி மௌனமாயிருந்தாள். அன்றிரவு சுந்தர சோழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார். கனவுகள் கூட அதிகம் காணவில்லை. கண்ட கனவுகளும் துர்ஸ்வப்னங்களாக இல்லை, இன்பமான கனவுகள். அவருக்கு பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனை பெண்டிர்களும் நிம்மதியாகவே தூங்கினார்கள். அவர்களிலே நிம்மதி இல்லாமலும் நன்றாக தூங்காமலும் இருந்தவள் மந்தாகினி ஒருத்திதான். இன்று நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவளுடைய மனதிலே பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. முக்கியமாக அவளுடைய நினைவு பொக்கிஷ நிலவரைக்கும் சுரங்கப்பாதைக்கும் ஊசலாடிக் கொண்டிருந்தது. இராவணனுடைய கரங்களை உடைத்து அந்த சுரங்கப்பாதையை மூடி விடுவதற்குத்தான் செய்த முயற்சி பலிக்காமற் போனது பற்றி எண்ணி எண்ணி அவள் மனம் நிம்மதி கொள்ளாமல் தவித்தது. தூங்கா விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இருந்தாள். முக்கியமாக மேல் மாடங்களின் சாளரங்களை அடிக்கடி உற்று நோக்கி கொண்டிருந்தாள். நள்ளிரவு கழிந்தது, பின்னிரவு தொடங்கியது. மூன்றாவது ஜாமம் ஏறக்குறைய முடியும் நேரமாகிவிட்டது. அப்போது மேல் மாடத்தின் சாளரம் ஒன்றில் ஒரு தோற்றம் அவளுக்கு தென்பட்டது. அகோர பயங்கர முகம் ஒன்று அந்த சாளரத்தை ஒட்டினாற்போலிருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டாள். அந்த முகம் இன்னாருடைய முகம் என்பதும் ஒருவாறு அவளுக்கு தெரிந்துவிட்டது. தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள். மறுபடியும் அந்த சாளரத்தை உற்று பார்த்தாள். அங்கே அந்த முகத்தை காணவில்லை. பக்கத்து அறை வாசற்படி வரையில் மெல்ல நடந்து சென்று எட்டி பார்த்தாள். அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதைக் கண்டாள். அந்த அறையில் மேல் மாடச் சாளரங்களையும் உற்று பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. திரும்பி வந்து சிறிது சத்தம் செய்யாமல் பூங்குழலியை கையினால் தொட்டு அசைத்து எழுப்பினாள். அசந்து தூங்கிய பூங்குழலி கண் விழித்தாள். வாய்ப்பேச முடியா ராணியின் முகத்தோற்றத்தைக் கண்டு திடுக்கிட்டாள். வாய்ப்பேசா ராணி சமிக்ஞையினால் தன்னை தொடர்ந்து வரும்படி அவளிடம் சொன்னாள். அத்தையிடம் அளவில்லாத பக்தி விசுவாசம் வைத்திருந்த பூங்குழலியும் சத்தம் செய்யாமல் எழுந்து அவளை பின்தொடர்ந்து சென்றாள். வாய்ப்பேசா ராணி சிற்ப மண்டபத்தை நோக்கிச் சென்றாள். போகும்போது நடைபாதையில் எரிந்து கொண்டிருந்த தூங்கா விளக்கு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தாள். சிற்ப மண்டபத்தை அடைந்ததும் பூங்குழலிக்கு சிறிது கவலை உண்டாயிற்று. மறுபடியும் இவள் இராவண சிற்பத்தை உடைக்கப் போகிறாளா என்ன? அப்படியானால் அதனால் ஏற்படும் சத்தத்தில் அரண்மனையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் விழித்துக் கொள்வார்களே. தன் அத்தை பைத்தியக்காரிதான் என்று ஊர்ஜிதம் அல்லவா ஆகிவிடும். அத்தை அந்த முயற்சியில் இறங்கினால் தான் அதை தடுத்தே ஆக வேண்டும். சுத்தியை பலவந்தமாக பிடுங்கியாவது தடுத்தாக வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டே அத்தையை தொடர்ந்து சிற்ப மண்டபத்துக்குள் பூங்குழலி பிரவேசித்தாள்.
2: ஆ, இது என்ன? அந்த இராவண சிற்பத்தின் தலை ஒன்று அசைகிறதே!
0: இல்லை இல்லை, இராவணன் தலை அசையவில்லை.

0: ராவணனுடைய தலைகளுக்கும் மேலே உள்ள கைலாசமலைக்கு மத்தியில் வேறொரு மனிதனின் தலை மாதிரி தெரிந்தது. உடனே அது மறைந்து விட்டது. வீண் பிரமை, தூக்க கலக்கம், விளக்கின் ஒளியில் உண்டாகும் சிற்பங்களின் நிழல் தோற்றமாயிருக்க வேண்டும். மந்தாகினிக்கும் அந்த தோற்றம் புலப்பட்டதோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் அவள் ராவணன் சிலையை நெருங்கித்தான் சென்றாள். நல்ல வேளையாக பக்கத்தில் கிடந்த சுத்தியின் மீது அவள் கவனம் செல்லவில்லை. ராவணன் தலைகள் கைகளுக்கும் அவை தாங்கிக் கொண்டிருந்த கைலாசகிரிக்கும் நடுவிலிருந்த இருளடர்ந்த பகுதியில் தீபத்தை தூக்கி பிடித்து காட்டினாள். அங்கே ஒரு துவாரம் இருந்தது தெரிந்தது. பூங்குழலி முன்னமேயே ஊகித்தது சரிதான். அங்கே ஒரு சுரங்கப்பாதையின் வெளித்வாரம் இருக்கிறது. யாரும் சந்தேகிக்க முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுரங்கப்பாதையின் துவாரத்தை மூடிவிடுவதற்கே முன்னிரவில் தன் அத்தை பிரயத்தனப்பட்டால் அதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் தடுத்து விட்டார்கள். இவ்விதம் பூங்குழலி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே வாய்ப்பேசா ராணி தன் மருமகளுக்கு தன்னை பின்பற்றி வரும்படி சமிக்ஞை செய்துவிட்டு கையில் விளக்குடனே அந்த தூபரத்தில் சிரமப்பட்டு புகுந்து அதில் இறங்கிச் செல்லத் தொடங்கினாள். சிறிது சிறிதாக அவள் உடம்பு மறைந்து வந்து தலையும் மறைந்து கையில் பிடித்திருந்த விளக்கும் மறைந்தது. கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது. பிறகு பூங்குழலியும் உடம்பை நெளித்து வளைத்து தலையில் மோதிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக அந்த சுரங்க துவாரத்துக்குள் இறங்கினாள். சில கணங்களுக்கெல்லாம் அவளும் மறைந்தாள். பின்னர் விளக்கின் ஒளியும் மறைந்தது. சிற்ப மண்டபத்தில் அந்தகாரம் குடிகொண்டது. காலையில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் எழுந்து பார்த்தபோது வாய்ப்பேசா ராணியையும் பூங்குழலியையும் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் காணாமல் திடுக்கிட்டார்கள். அரண்மனை முழுவதும் தோட்டத்திலும் சிற்ப மண்டபத்திலும் தேடிப்பார்த்தும் அவர்கள் அகப்படவில்லை. அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்தார்கள் என்பதை யாராலும் ஊகிக்க முடியவில்லை. சக்கரவர்த்தியிடம் கூறிய போது முதலில் அவர் சிறிது கவலைப்பட்டார். பின்னர், அந்த பைத்தியங்கள் போய் தொலைந்ததே நல்லது, எப்படி தொலைந்தால் என்ன என்றார். என்றாலும் அவர் உள்ளத்தினுள்ளே இனம் தெரியாத கவலையும் பயமும் குடிகொண்டன. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்தே அந்த மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போலவும் நெருப்பின் மேல் நடப்பவர்கள் போலவும் காலங்கழிக்க வேண்டியிருந்தது. இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில் எந்தவிதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் ஊகிக்க முடியவில்லை. ஆகையால் எல்லோரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சதி ஆலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்கச் செய்து வந்தார். பழுவேட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை. சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினார். சம்புவரையரோ, கொஞ்சம் பொறுங்கள், எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான், பெரும் முரடனாகவும் இருக்கிறான், ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்கிறது, நல்ல சமயம் பார்த்து சொல்லுவோம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். எப்படி இந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான்.
1: பழுவோர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். 3 வருஷங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார். அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள். இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார். நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும்? போய் என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அதைவிட போகாமல் இருந்து விடுவதே நல்லதல்லவா? பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, நீங்கள் பெரியவர்கள், எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்கள். ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்துக்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா? அதை நான் மறுதளித்தல் குற்றமாகுமா
0: என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோரும் திகைத்து போனார்கள்.
1: பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு பதில் சொல்ல சிறிது காலம் கடத்தலாம் என்று எண்ணி, கோமகனே,

0: இந்த விஷயமாக தங்கள் திருக்கோவிலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே, மலையமான் என்ன சொல்லுகிறார் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: தஞ்சை அரண்மனையில கண் மூடாம தூங்கா விளக்காக தனது முயற்சியில மும்முரமா ஈடுபட்டிருக்காங்க மந்தாக்கினி தேவி. கடம்பூர் மாளிகையில ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் பந்து அடிக்கிட்டு இருக்கான் ஆதித்த கரிகாலன். ராஜ்ய விஷயம் எப்படியோ இந்த மூர்கனுக்கு மணிமேகலையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற எண்ணத்தை மறந்தே போயிருப்பார் சம்புவரையர் இல்லையா? சொப்பனம் கனவு, இது ஸ்வப்னம் என்பதிலிருந்து பிறந்தது. தூக்கம் அதன் தொடர்புடைய கனவு ரெண்டையும் குறிப்பது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கனவை சொற்பனம்னு குறிப்பிடுறார். ஜனகர் கண்ட கனவுக்கு அஷ்டவக்ர முனிவர் கொடுத்த விளக்கம் மிக உயிரே தத்துவத்தை ரொம்ப எளிதா சொல்லுது. கனவுல ஜனகரை போர்ல ஜெயிச்சு நாட்டை பிடிச்சிடுறான் ஒரு அரசர். ஜனகர் காட்டிலையும் மேட்லையும் திரியறார் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. திடீர்னு கனவு கலையுது. விழிப்பு நிலையில எல்லாவித அரச போகங்களுடன் இருப்பதை பார்க்கிறார். ஒரே குழப்பம், நான் பிச்சைக்காரனா தெரிஞ்சது உண்மையா, இப்போ ராஜாவா இருப்பது உண்மையா? சபையில் இருந்த அறிஞர்களுக்கு விளக்க முடியல. சபைக்கு வந்த அஷ்டவக்ர முனிவர் ரெண்டே விஷயங்களை கேட்டார். தாங்கள் பிச்சைக்காரனா தவிச்ச போது இந்த அரச போகங்கள் எல்லாம் எங்கே இருந்தன? ஜனகர், இவையெல்லாம் அப்போ இல்லை. சரி, இப்போ விழிச்சிருக்கீங்க, கனவுல பார்த்த பிச்சைக்காரன் காடு பசி இதெல்லாம் எங்க? ஜனகர், அவையும் இப்போ இங்கே இல்லை. அப்படின்னா கனவுல கண்ட பிச்சைக்கார நிலையும் உண்மையில்லை, இப்போ அனுபவிக்கிற மன்னன் நிலையும் உண்மையில்லை, ரெண்டுமே தற்காலிகம்தான். ஜனகர் கேட்டார், ரெண்டுமே உண்மை இல்லைன்னா எதுதான் உண்மை? நீ தான் உண்மை. கனவுல பிச்சைக்காரனா அனுபவிச்சவனும் விழிப்பு நிலையில மன்னனாக இருப்பதை பார்ப்பவனும் நீ தான். தூக்கத்திலையும் விழிப்பிலையும் மாறாம இருந்த அந்த நீ, அதாவது ஆன்மா அல்லது சாட்சி உணர்வு மட்டுமே உண்மை. மாறாத ஆன்மாவை உணர்வதே முக்தின்னு விளக்கிட்டார். சரி, தற்போதைய விழிப்பு நிலையிலையும் சுந்தர சோழரின் மனசு அமைதிக்கும் கவலைக்கும் நடுவில் ஊசலாடுது. பெரிய பிராட்டி வந்த பிறந்தான் தெளிவு பிறக்குமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு சிரிக்கும் ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
6: இரவின் அமைதியில்
7: இதயம் எழுதும்
6: இசை கவிதை
7: என் இனிய
6: பொன் நிலாவே.

ஆலய திருப்பத்துறை எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் அந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்தில் பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நேரத்தில் என்ன மாதிரி எப்படியாப்பட்ட பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வீட்டில் யூஸ்வலாக சமைப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு இட்லி 5 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், நல்லா சட்னி சாம்பார்லாம் இருந்துச்சுன்னா வச்சிங்களேன், கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 7 இட்லி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன். ஒரு பக்கம் அப்படியே பிறண்டு பிறண்டு படுக்க

0: நான் வந்து நம்ம ரிங்டோனாக வச்சு கேட்டு ரசிச்சிருப்போம். அதை கேட்கும்போதே நமக்கு வந்து வந்து இளமை ஊஞ்சல் ஆடும். படம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடு படம் தான், அந்த பாட்டு வந்து நமக்கு வந்து வந்து அப்படி வந்து ஒரு திரளாக இருக்கும். அதான் நிகழ்ச்சியில் என்னென்ன பண்ணினா வேலை, முதல் படம் எஸ்பி பாலசுப்ரமணியம், எச்சானகி எஸ்பி சைலஜா, மற்றும் டிவி கோபாலகிருஷ்ணன் குரலில், முத்துலிங்க வரிகளாக, இளையராஜா இசையில் அடமச்சம் உள்ள படம் தான் வந்துட்டுருக்கு. அப்படியே டான்ஸ்லாம் அப்படி இருக்கும் கேட்குறது, கேட்டுவாங்க தொடர்ந்து கேட்கலாம் என்னென்ன பண்ணினாவே. நான் ஆர்ஜே ஆனந்த், வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: நீ அடிக்கடி

அண்ணா நான் அந்த பாட்டை வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக கேட்டு முடிச்சிருப்போம். கேட்டு முடித்த நேரம் 9:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் என் இனிய பொண்ணுலாவே, அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலெலாம் கேட்கும்போது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அது என்னது ஹுக் வேர்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களா, ஹுக் வேர்டு அப்படின்னா வந்து அந்த வார்த்தை வந்து அந்த பாட்டிலே வந்து அப்படி கேட்சியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகா வாயாம் அப்படிலாம் பாட்டு வருது பார்த்திங்களா, அதெல்லாம் என்ன மீனிங் தெரியும். இருந்தாலும் அது கேட்குறதுக்கு அப்படியே நமக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குப்பா அது கேட்குறது அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் அப்போவே பண்ணிட்ட மாதிரி பாட்டு வந்து இந்த பாட்டு அப்படி இருக்கும் கேட்கும்போது. அட ஜாங்குரே அப்படின்ட்டு இருக்கு. ஜாங்குரேன்னா நமக்கு ஒன்றும் தெரில, இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியான ஜோஷான ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்குது அட ஜாங்கிரிய பாட்டு. முத்துலிங்கம் வரிகளில் சிபாலசிவனே மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில் இளையராஜா இசையில் அதிரடிப்படை படத்துலேருந்து ஜாங்கிரே ஜாங்கிரே பாடுறதான் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: கடகம் தரி கடகம்
1: அகர் தின தின.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் படத்துக்கும் என்ன லிங்க்னா மார்க்கிங். இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் கூட பார்க்கலாம், ஒரு நடுவில் அந்த கிராஸ் கோடு மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு சீன் ஆரம்பிக்குதுங்க, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கிற அந்த அம்மாவோட என்ட்ரிலேருந்து வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளையோட என்ட்ரியில் வச்சுருப்பாங்க. தரா சீன் க்ளோஸ் ஆகிடும். இந்த சீன் க்ளோஸ் ஆகும் போதுன்றத ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, எண்டு மார்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் மார்க் ஒன்று பண்ணுவாங்க. இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுவார். சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா சின் சின் தா இவ்வளோ பார் வருதுனாக்கா இதுக்கு மியூசிக் எழுதிடுவாங்க.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

நேரம் 9:30 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலா விவித் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூரம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பாட்டில் இருக்கிற வரிகள்லாம் நான் இல்லை, ஓ அப்படி அவங்களா, இல்லை நான் அப்படி தானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள எதுனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணால், நேரடாக பேசணும். நீ இப்படி சொன்னியா, நீ இப்படி கேட்டியா, கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு நடுவில் ஒருத்தன் வருவாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில், அதெல்லாம் நெசந்தானா, நமக்கு எதுக்கு சொன்னாங்க, நான் சொல்லி நன்னு சொல்லிவிடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓஹோ அவங்க அப்படி சொல்கிறாங்களா, அப்போ நான் இப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்பான்ட்ருப்போம். அப்புறம் தான் ஒரு நாள் நேரில் பார்த்து பேசிக்கும் போது, இல்லை அப்படி இல்லை, அது அவங்க சொன்னாங்க, இப்படி இல்லை இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு விளக்கம் ஏற்பட்டு அப்புறம் ஒரு சமரசம் வரும். ஏன் அதுக்கு முன்னாடியே போயிட்டு நீ சொன்னியா அப்படின்னு கேட்டோம்னா, சுற்றி வளைச்செல்லாம் பேசாத, பாட்டை போட்டுவிட அப்படின்றீங்களா, அப்படி ஒரு பாட்டு தான் ரொம்ப அழகான பாட்டு. வீரத்தாளாட்டு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசுவோம்.

கிளம்ப கிளம்ப பக்குத்து முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்போம். கேட்டிருக்கோம் என் இனிய பொன்னிலாவே. நேரம் 9:35 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடுறா கேட்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டில் வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் சரி ட்ரம்ஸ் வச்சு பார்ப்போமா அப்படின்ற ஃபீல்லாம் வரும். இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தால் பேசாமல் நம்ம ஏன் ஒரு மியூசிக் ட்ரூப்பு போட்டக்கூடாது, நமக்கு ஒன்றும் பாட வராது. இருந்தாலும் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அப்படி ஒரு பார்ட்டி சாங் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிற பார்ட்டி சாங். கேட்கும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளலாம் அப்படியே டான்ஸு போட்டு செம்மா. இப்போ எத்தனை வயசானாலும் இந்த பாட்டை கேட்கும்போது ஒவ்வொரு தாட்டியும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் நீங்கள் கேட்டவே படத்துலேருந்து அடியே மனம் நில்லுனா நிற்கக்கூடாது நிற்காது அப்படின்ற பாட்டு தான். அதில் வர எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் சாணகி இவங்களோட குரலில், வாலி வரிகளில், இளையராஜா மியூசிக்கில் பாடல் வந்துட்டுருக்கு நீங்கள் கேட்டவே படத்துலேருந்து. நீங்களும் அந்த பாட்டை கேட்டு அதில் வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன், மியூசிக், டான்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

9:42 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 104, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கோம். என் இனிய பொன்னிலாவில் துள்ளலான பாடலாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே வந்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நல்லா சமைச்சிருக்காங்கன்னு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே டக்குன்னு செரிமானம் அவருக்கு சூப்பரான துள்ளலான பாடலாக தான் கேட்டு ரசிச்சிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக நம்ம கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் பாட்டு தான் கேட்க போகிறோம். இந்த சைக்கிள் பாட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டாப் 3 இருக்கும் இந்த சைக்கிள் பாட்டு. அப்படி ஒரு சைக்கிள் பாட்டு தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அப்படி என்னடா சைக்கிள் பாட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பெல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைக்கிள் பெல்லே பல வித்தைகள் காமிப்போம். குறிப்பாக 90s டிங் டிங் அப்படின்னா ஒரு இது, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு அடித்தோம்னா முன்னாடி போகிறோம், டே டே டே நில்றா அப்படின்னு ஒன்று இரு, அப்படி ஒரு மேஜிக்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளை வச்சு நிறைய வித்தை காட்டுவோம். அப்படி ஒரு வித்தையான பாட்டு தான் இந்த நேரத்தில் வந்து திருமதி பழனிசாமி படத்துலேருந்து எஸ்பி பாலசிமணியம் மற்றும் மின்மணி உங்களோட குரலில் வாலி வரிகளை இளையராஜா அவரோட இசையில் ஏஹேன்னு ஆரம்பிக்கும் பாருங்கள். அதில் அந்த கூட 3 நண்பர்கள் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு 3 நண்பர்களும் சுற்றி சூப்பராக பாட்டு போடுவாங்க, கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ஒன்பது மணி 48 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் புண்ணலாம் வேலை. அடுத்த படம் கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக டூர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேங்காக போனோம் அப்படின்னா, இந்த நம்ம எதில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், வேனில் போனாலும், காரில் போனாலும், எதில் போனாலுமே ஒரு பாட்டு அப்படின்றது வந்து வைப் பிளேலிஸ்ட். இப்போ சொல்லணும்னா வைப் பிளேலிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி ரெடி பண்ணிக்கும் போது இந்த பிளேலிஸ்ட்லாம் போடும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரஸு, அந்த ஹம்மிங்கே வந்து எல்லாத்தையும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்ஸ்லேயே பார்க்கலாம். நிறைய இடங்களில் வந்து சும்மா அது என்ன சொல்கிறது, பாட்டு பாடுறதுக்குன்னே நிறைய நண்பர்கள் ஒன்று கூடிய அவங்களுக்கு பாடல் எப்படி வருது பாட்டு வரல அப்படி இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடுறதெல்லாம் நம்ம யூடியூப்ஸ்லலாம் பார்ப்போம். அப்படி கேம்ப் ஃபயர்லலாம் அந்த பாட்டை நம்ம போட்டு ஆடினோம்னா போட்டு ரிப்பீட்டட் மோடில் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டை திருப்பி போடு, டே அந்த பாட்டை திருப்பி போட அப்படி சொல்லுவாங்களா, அப்படி திருப்பி திருப்பி கேட்குற பாட்டு தான். அதில் இந்த ஹம்மிங்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம்னா பா பா பா பா அதை கேட்கும்போதே அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஹம்மிங் வரும்போது அப்படியே அவ்வளோ அழகாக ரசித்து கேட்போம். நாயகன் படத்துலேருந்து நிலாது வானத்து மேலே ஹொய்யா ஹோ, இளையராஜா மற்றும் குழுவினர் குரலில், இளையராஜாவோட இசையில், இளையராஜாவோட வரிகளில் பா பா பா பாம் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. நீங்களும் அப்படியே கேங்காக அந்த நேரத்தில் ஒரு பா பா பா பாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

ஐயா ஹோயின்னு அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்த பாட்டை கேட்டு முடிச்ச அந்த நேரம் 9:55 நோக்கி ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும் என் இனிய பொன்னிலா வேலை நிகழ்ச்சியோட நிறைவுப்படலாம். தெய்வ வாக்குப்படுறது தான் ஒரு பாட்டாலே சொல்லி அடிப்பென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலாக இளையராஜா அவருடைய இசையில் தான் ஒரு ஃபீலிங்ஸான பாட்டை வந்து இந்த நேரத்தில் கேட்டு நிறைவு பாட்டை ப்ளே பண்ணிட்டு கங்கை மேரன் வரிகளில் அப்படியே எங்கேயும் போயிட போகிறதுல 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இன்றைக்கி நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்குறதுக்கான நேரம் தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியதான், நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சிங்கனோ இன்றைக்கி 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல் விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம். என்னென்ன புண்ணில வேலை பாட்டு ப்ளே பண்ணுறது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். கேட்டுறீங்க வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. என்னென்ன புண்ணிலாவே வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கர் முழுமையான கொண்டாட்டம் நான்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு வேலையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் நாம்

யூத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதாம். நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்க பாட்டு வந்து லக்ஷ்மி சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பர் குட் ஃபீலான பாடம் தான் கேட்டிருக்கிறாங்க. நிலா நீ மௌனராகம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வாலி அவருடைய வரியில், இளையராஜாவுடைய இசையில் நிலாவே வா செல்லாதே வா, அந்த வார்த்தையே நம்ம அவ்வளோ மெலடியாக தான் சொல்லணும். அப்படி ஒரு பாடல் தான் இதை வந்து நிலாவே அப்படின்னு சொன்னோம்னு வச்சிங்களேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த அவ்வளோ அழகாக மென்மையாக அந்த டியூனுக்குள்ள வந்து உட்கார்ற மாதிரி ஒரு வரியோடு ஆரம்பிக்குது பாருங்களேன். அது அந்த ஜன்னல் ஓரத்தில் ஹீரோ நின்று பாடும்போது இந்த பாட்டெலாம் வந்து நம்மளை இன்னும் பண்ணும். அப்படி ஒரு பாடல் தான் சென்னையிலேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. நிலாவே வா செல்லாதே வா நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விருப்பப்பட்டா எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். நீங்களும் நிறைய நேர்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க, என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றீங்க. எவ்வளோ பாடல்கள் நிச்சயமாக வந்து விருப்ப பாடல் ப்ளே பண்ண முடியுமா ப்ளே பண்ணுறேன். கேட்கக்கூடிய பாடலை நம்மளுடைய நண்பர்களுடைய பாட்டு தான் கேட்டுருச்சா இந்த நேரம் இன்னும் இனிமையாக இருக்கும். முதல் பாடல் வந்துட்டுருக்கு.

என்ன பாட்டு, என்ன இசை, என்ன கம்போசிங்னு சொல்லி அந்த பாட்டை அப்படி தான் கேட்டு ரசிச்சிருப்போம். அது ஒரு காலமப்பா அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டு ரசிச்சிருப்போம். நிலாவே வா செல்லாதே வா. நேரம் 10:08 ஆகிட்டுருக்கு, இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித் பாரதி தமிழ் 102.3 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடல் எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களோட விருப்பமான பாடலை நேரத்தில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா நண்பர் எஸ் ராஜா, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் அண்ட் தாலுக் மணல்மேடு கிராமத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காரு ராஜா. அவர் கேட்டிருக்க பாட்டு, இந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு புக்கில் வந்து பாட்டுலாம் வாங்கி படிக்கணும்னு சில பாடல்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தும்ல, அது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல்லே வந்துடுது, அது என்ன லைன்ஸ் வருது அப்படின்றத அதை போட்டு படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி படிப்போம் இந்த பாட்டெலாம், 8 மடிப்பு சேலை இழுத்து கட்டப்பட்ட சோலை அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்டுட்டு எந்த இடத்துல வந்து டப்புன்னு லைனை கேட்ச் பண்ணுவோம்னா ரத்தம் கொடுத்தது எனக்குன்னு போய் அந்த இடத்துல போய் அந்த லைனை கேட்ச் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லை, அந்த பாட்டோடைய ஃபீலிங்கை வந்து அவ்வளோ அழகாக நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பாடுறது தான் எஸ் ராஜா மயிலாடுதுறை மணல்மேடுலேருந்து முதல் சீதனம் படத்துலேருந்து சௌந்தர்யன் அவருடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் 8 மடிப்பு சேலை இழுத்து கட்டப்பட்ட ஒரு சோலைன்ற பாடுற விருப்பமான பாடுற கேட்டிருக்காரு. நீங்களும் கேட்டுருவாங்க 8

வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கலான்ற மாதிரி அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டு முடித்தோம். 10 மணி 14 நிமிஷம் ஆகிட்டுருக்கு, அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சுதர்சன் அம்பத்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க அந்த படத்தோடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா, தித்திக்கிலோ படத்துலேருந்து தான் பாடல் சுதர்சன் கேட்டிருக்கிறாரு. கேட்டிருக்க பாட்டு வந்து மைனாவே பாடல், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் இவங்களுடைய குரலில் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காரு சுதர்சன் அவர்களுக்காக. கேட்டிருக்க எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் மைனாவே மைனாவே பாட்டு வந்துட்டுருக்கு சுதர்சன் அவர்களுக்காக. கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும்

பத்து மணி 20 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான படலாக கேட்டிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து தாரணி, தாரணி அவங்க கேட்டிருக்க பாட்டு இந்த நேரத்தில் வந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு படுறது தான் விருப்பமான படலாக வந்து ஒரு மெலடியான மென்மையான படத்தை இந்த நேரத்துக்கு இதமான படலாக கேட்டிருக்காங்க. சொக்கத்தக்கம் படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கும் குரலில் பா விஜய் அவரோட வரியில் தேவா அவருடைய இசையில் தான் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்போ வீட்டுக்கு போனாலும் அம்மாக்கள் கேட்பாங்க, நம்ம எவ்வளோ தான் வந்து சாப்பிட்ருந்தாலும் நமக்கே வெயிட் ஏறப்போன மாதிரி இருக்கும், போனவனே என்னடா இழைச்சி போயிட்டு அப்படின்வாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு, நானே வெயிட் ஏறியிருக்கேன் என் அம்மா நீ வேறு அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன நிலவுக்கு என்னாச்சு, கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி பாட்டு தாரணி அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காம இந்த நேரத்தில் சொக்கத்தக்கம் படத்துலேருந்து விருப்ப பாடல்.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடம் தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாம் வந்து நம்ம சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் வர நேரத்தில் தான் யாராச்சும் வந்து தம்பியே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ தான் தூக்கம் வந்துச்சு எப்படிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி ஒரு பாட்டு தான் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு அரை தூக்கத்துக்கு போயிட்டுருந்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்கும்போது ரைட் ஓகே தூக்கம் போச்சுப்பா அப்படின்ற ஃபீலில் வந்து ஒரு சமத்துள்ளமான பாடல் தான் விருப்பமான பாடலாக கேட்டு ரசிக்க போகிறீங்க. கா கமலப்பன், கமலன்பன், கமலப்பன் கிடையாது, கா கமலன்பன் வெங்கலங்குறிச்சி ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காரு. கமலன்பன் கேட்டிருக்க பாட்டு வந்து அபூர்வ சகோதரர் படத்துலேருந்து டொன் டொன் டொன் டான் டொடன் டொடன் டான் அப்படியே வந்து கேட்கும்போதே வந்து சும்மா அப்படி தாளம் போட்டு கேட்டு ரசிக்கிற ஒரு பாடல் தான் அண்ணா தாடுறார் பாட்டை. விருப்பமான படம் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியவரோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் கமலன்பன் கேட்டிருக்காரு வெங்கலங்குறிச்சிலேருந்து. கேட்டுடே அப்படியே கொஞ்சம் தூக்கத்துக்கு போய்ட்டுறீங்கன்னா தூக்கம் கலைஞ்சி ரெஃப்ரெஷ்ஷாக துள்ளலாம் பாட்டு கேட்டுருவாங்க.

இங்கே சக்கர சக்கர சக்கரன்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். கேட்டு முடிச்சோம் அந்த நேரம் 10:30 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஒன்றெல்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேரில் உங்கள் விருப்பமான படலாம் இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படலாம் விருப்பமான படலாம் நண்பர் சக்கரவர்த்தி கேட்டிருக்காரு. சரக்குப்பத்துலேருந்து பாடுற கேட்டிருக்க சக்கரவர்த்தி என்ன பாடுற கேட்டிருக்காருன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்றுல வந்து பறக்கும், அப்போல்லாம் நமக்கு மியூசிக்காக தெரியாது. ஆனால் இந்த பாட்டில் வந்து அந்த கொடை அருவிலேருந்து அப்படியே ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு உடையாறும்போது அடாடாடாட நம்மளும் அப்படியே கொடையெல்லாம் மழையில் விடலாமே அப்படின்ற ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு பாடுற தான் விருப்பமான பாடுறா சக்கரவர்த்தி கேட்டிருக்கிறாரு. சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி மாலை பாடுற வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியோரோட வரையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இவங்களோட குரலில், ஆர்வி உதயகுமார் வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துமணி மாலை பிச்சு விழும்போது ஒரு மியூசிக்கு, கொடை உடையாறும்போது ஒரு மியூசிக்கு, அந்த தண்ணி வரும்போது ஒரு மியூசிக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் அப்படியே அது அதுக்கேற்ற மாதிரியே மியூசிக்காக இல்லை அது அந்த சீன் அப்படி வச்சுருக்காங்களேனே தெரியாது. அப்படி ஒரு சூப்பரான பாடல் தான். இதனால் அதில் கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

அப்படியே அந்த தபேலா எப்படி அழகாக வந்து டன் ட டன் ட டன் டன்ட்டுன்னு முடிஞ்சது பார்த்தீங்களா? அப்போதே வந்தால் நேரம் ஓடுறதே தெரில, அதுக்குள்ளே 10:37 ஆகிடுச்சு. கேட்டிருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படம் கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிதம் படத்துலேருந்து மந்தவெளியிலேருந்து மகேஸ்வரி படம் கேட்டிருக்காங்க. ரிதம் படத்துலேருந்து அவங்க கேட்டிருக்க பாட்டு தனியே தன்னந்தனி, அதாவது தனியாக

இருக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அது அந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக என்ன தனியாக விடுங்க, சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு எதுவும் பேசிட்டுக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரும் பேசுகிறேன்னு வச்சுங்க, என்ன யாரும் வந்து எதுவுமே கேட்கல, ரொம்ப நேரமாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான் போல இருக்குது. சரி ரைட்டு, நம்மளே போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா தனியாக இருக்கும்போது அவ்வளோலாம் ஈஸி கிடையாதுல்ல. அப்படி ஒரு பாடல் தான் அந்த இடத்துல ஒரு ஒன் சைடாக ஒரு ஏக்கமான ஒரு பாட்டு வந்து மகேஸ்வரி மந்தவெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரிதம் படத்துலேருந்து ஏறமான இசையில் வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் தனியே தன்னன் தனியே சின்னதொரு காரணத்தால் அப்படின்னு அந்த பாட்டெலாம் வந்து அங்கே இருக்கும். அந்த ஹை பிச்சில் போயிட்டு நீங்களும் இந்த நேரத்தில் கேட்டுடுவாங்க பாட்டை.

10:43 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாட்டு கேட்டிருக்காரு நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு அநேகமாக வர அரவிந்தன் வந்து இந்த நேரத்தில் அவருடைய கேலரி எடுத்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கேலரிலாம் அடிக்கடி போயெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஏஜ் திடீர்னு தூக்கம் இல்லைன்னா சரி என்ன தான் இந்த கேலரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த 80s ட்ரெண்டுன்னு ஒன்று எந்த பக்கம் திரும்பினாலும் 80s ட்ரெண்டுன்னு போட்டு ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வந்து அடாடாடாடா 80s என்னமா இருக்குன்ற மாதிரி ஃபோட்டோ பார்த்து ரசிச்சிட்ருப்போம்ல, அப்படி ஒரு ரொமான்டிக் ஃபோட்டோவை தான் அந்த நேரத்தில் அரவிந்தன் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டிருக்க பாட்டு அப்படி ஒரு பாடல்தான், நெஞ்சோரமாக ஒரு காதல் ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து நெஞ்சோரமாக ஒரு காதல் தான் பாடல் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கண்ணால் கண்ணால் அப்படின்ற அந்த லைன்ஸ் வர்றதுக்கே ஒரு காமன் நேரம் ஆகிடும். இருந்தாலும் அந்த லைனுக்காக காத்திருந்து பாட்டு அப்படி ஒரு ரொமான்டிக் பாட்டை தான் அந்த நேரத்தில் வந்து விருப்பமான பாடலாக அரவிந்தன் கேட்டிருக்கிறாரு. கௌஷிக் கிரீஷ் மற்றும் பத்மலதா இவங்களுடைய குரலில் ஹிப்ஹாப் தமிழ் மியூசிக் அவருடைய வரிகளில் கண்ணால் கண்ணால் பாடுறது வந்துட்டு இருக்கு. அரவிந்தன் அவர்களுக்காக கேட்டிருக்காலத்துக்காக விருப்ப பாட்டு.

10:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திவ்யா சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திவ்யா கேட்டிருக்க பாட்டு வந்து ஒரு நாளும் உன்னை பிரியாத வரம் வேண்டும் அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டு வந்து எஜமான் படத்துலேருந்து அந்த ஹம்மிங் ஆரம்பிக்கும் போதே அப்படி ஒரு சூப்பரான ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கும். விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. திவ்யா அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களோட குரல், ஆர்வி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில், எஜமான் படத்துலேருந்து ஒரு நாளும் பாடல் தான் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துடும். 10:55 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக விருப்பமான பாடலாக பத்மநாபன் ஃப்ரம் கோவூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாடலை கேட்டிருக்காரு. பத்மநாபன் அவர்கிட்ட காமிக்கிட்டிருக்காள். அதுக்கு அந்த நேரத்தில் நிறைவு பாடலாக நான் சிகப்பு மனிதன் படத்துலேருந்து பெண்மானி சங்கீதம் பாடிவா பாடல் தான் விருப்பமான பாடலாக நிறைவு பாடலாக ப்ளே ஆகும் போது எஸ்பி பாலசுரன் மற்றும் ஜானகி உங்களோட குரலாம் மூமேத்தா அவர்களாக இளையராஜா இசையில் இந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு இன்னும் நிறைய நேர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் விருப்பமான பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக கேட்ட பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் இனிமையும் மென்மையும் இந்த நேரத்தில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில் மீண்டும் உங்களால் இன்னொரு நல்லா நடந்த சந்தர்ப்பத்தை நான் சந்திக்கிறேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துங்களும் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான படம் எங்கே இப்போ உங்கள் தேர்வில் பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிரடு முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோட நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து பாலபாரதி இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. அளவிலா ஆசைகள் அணையா விளக்காய் இதயத்தில் ஒளிர எப்போதும் உன் எண்ணம் நெஞ்சத்தில் மிளிரும்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் ஆர் வி உதயகுமார் ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: எப்போதும் என் நினைவில் நிழலாக நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான். வானவில் கோலமாய் என் வீட்டு வாசலில் உன் காலடித்தடம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. இணைய இதயங்களில் பிரிவு என்பது ஏது? எது நேர்ந்தாலும் பரிவுதான்.

இதயத்தின் துடிப்பாய் மின்னலின் கீற்றால் ஆசைகள் என்னுள்ளே ஏதேதோ என்னை மயங்கச் செய்கிறது. நினைவுகளை உன் பக்கம் திருப்பி இழுக்கிறது. நான் என்ன செய்வேன்?

0: நிற்குது முன்னே.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து மனு சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: இதயத்தின் ஒளிவிளக்காய் என்றும் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எப்போதும் எங்கும் உன் ஞாபகம்தான், முப்பொழுதும் உன் நினைவில் நான் மூழ்கியிருக்கின்றேன். எப்போது கனவில் மட்டுமல்ல, நனவிலும் நாம் என்பது நிஜமாய் மாற.

0: ஒலிக்க வரும் அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏஆர் ரஹ்மான்.
1: மெய்யாய் சொல்லப்போனால் மெய் மட்டும்தான் இங்குண்டு, உயிர் நீதானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டுவாதியார் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியது, இசை இளையராஜா. நினைவுகளில் நீ இருக்க இன்பநாதத்தை இதயம் எழுப்பும், எப்படி அது எப்போதும் உயிர்ப்போடு இருக்கும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், பொன்னேரி கலில் அகமத், பரமக்குடி ஸ்ரீராம், சிவகுமார் தருமபுரி, எஃப்எம்பி மணிமாறன், மணலிமாறன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், எம் முனிராஜ் முனிராஜ்யம், ஸ்ரீதேவி தருமபுரி, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், மாதவரம் வீரராகவன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கருணாநிதி வீரவநல்லூர், தியாகராயநகர் ரங்கராஜன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், கோவனூர் கார்த்திக். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையா பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியது.

நிறைவாக நங்கூரம் திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை வி. குமார், காமதாஸ்.

நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அம்பத்தூர் ஏஎம் சுதாகர் அவர்கள் நாகஸ்வரம், ஜி கே நரசிம்மன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதே என தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றியது. ராகம் ஆபோகி கண்டச்சாபு தாளம்.

நிறைவாக நாராயணதே நமோ நமோ என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை. ராகம் பஹாக், ஆதிதாளம்.

நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். அம்பத்தூர் ஏ.எம். சுதாகர் அவர்கள் நாகஸ்வரம், ஜி.கே. நரசிம்மன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது லலிதா சகஸ்ரநாமம். பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.

பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்யகா.

கஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிருமுக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டல வாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி.

கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க தத்பர சேவிதா குமாரகணநாதம் வா துஷ்டிர் புஷ்டிர் மதிர் திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி.

மதுப்பிரீதா வந்தின்யாதி சமன்விதா தத்யன்னா சக்த ஹிருதயா காகினி ரூபதாரிணி மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரகரணா வரதாதி நிஷேவிதா முக்தௌதனா சக்த சித்தா சாகின்யம் பாஸ்வரூபிணி ஆஜ்ஞா சக்ராம்ச நிலய சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ரான்னைகரசிகா ஹாகினி.

சாமரமாவணி சௌயதக்ஷிண சேவித ஆதிசக்திரமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ க்ளீம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா.

சுவர்ணகர்பா அவரதான பாகதீஸ்வரே. ஜானகம் வியாபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்ரஹா சர்வ வேதாந்த சம்வே.

கிரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா.

சுபகரீசோபனாசுலபாகதிகி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜத்கிருபா ராஜபீட நிவேசித நிதாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கரி சர்வார்த்ததாத்ரி சாவித்ரி சச்சிதா.

லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவனாமசுதா வருஷ்டிகி பாபாரண்யதவானலா தௌர்பாக்ய தூலவாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போளி மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுர நிஷூதினி.

ஸ்தூலமாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போணி மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி க்ஷராக்ஷராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஜபா புஷ்பிருதி.

மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்ய ராஜதூகோ திரிபுரேஷி ஜெயத்சேனா நிஸ்திரை புண்ணியா பராபரா சத்யஜானந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காவியகலா ரசஜா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானசஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா பிரசவித்ரீ பிரசண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடா.

சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ண ரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷாந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்ஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்ரஹதாரிணி அஜாட்சயவீர முக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வப்ரமணகாரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஞ்ஞான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாபசௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வினி வாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்த்திதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலானர்க கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா.

0: பஞ்ச சங்கியோபச்சாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா சர்மதா சம்பு மோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா பந்துக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜேயஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புதசாரித்ரா வாஞ்சிதார்த்தப்ரதாயினி அப்யாசாதிசயஜ்ஞாதா ஷடத்வாதீதரூபிணி அவ்யாஜகருணாமூர்த்திஹி அஜ்ஞானத்வாந்ததீபிகா ஆபாலகோபவிதிதா சர்வான்னுல்லங்க்ய சாஸனா ஸ்ரீசக்ரராஜநிலயா ஸ்ரீமத் திரிபுரசுந்தரி ஸ்ரீசிவா சிவசக்தைக்யரூபிணி லலிதாம்பிகா ஏவம் ஸ்ரீ லலிதா தேவ்யா நாம்நாம் சஹஸ்ரகம் ஜகுஹு.
1: தொடர்வது லலிதா நவரத்ன மாலை. பாடியவர்கள் திருவனந்தபுரம் சகோதரிகள் லதா மாலதி.